0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில் தோல்வியும் இழப்புமே சந்தித்து நொந்து போய்விட்டேன். இனியும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என சில நேரங்களில் எனக்குள் என்ன அலைகள் உருவாகிறது. எனக்கு தங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னு சுவாமி சின்மயானந்தா கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தோல்வியும் இழப்பும் அறிவுக்கான வெற்றிக்கான கொள்முதல்கள். அதை வைத்துதான் அனுபவ பாதையை செப்பனிடப் போகிறீர்கள். அதற்குள் நொறுங்கி விடாதீர்கள். எதிர்கொண்டு எழுங்கள். வெற்றி தொடு தூரத்தில் தான். எதை நினைத்து உழைக்கிறீர்களோ அது உங்களுக்கு உரிமையாகும். இது வெறும் பேச்சல்ல, மனதிலும் செயலிலும் வெற்றிகளையே கனவு காணுங்கள். நடந்ததை மறந்து முடிந்ததை செய்யுங்கள் போதும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா எனும் விரக்தி ஒருபோதும் உங்களுக்குள் வரக்கூடாது. துணிவே துணை எனும் மந்திரத்தை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வு மலர்ந்து மனம் வீசும் அப்படின்ற அறிவுரைகளை சொல்லி முடிச்சாராம். ஆமா நேர்களே, தோல்வி என்பது முடிவல்ல, ஒரு பாடம். இழப்பு என்பது வாழ்க்கையின் பின்னடைவு அல்ல, அனுபவத்தின் முதலீடு. நாம் சந்திக்க கூடிய ஒவ்வொரு தோல்வியும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு இழப்பும் எதன் மதிப்பை உணர வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஆக தோல்வியில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இழப்பில் அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவை வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தோல்வி கற்றுத்தரும் அறிவும் இழப்பு கற்றுத்தரும் அனுபவமும் வெற்றியின் மிகப்பெரிய முதலீடுகள் தான். வாழ்க்கை பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேற உழைப்பையும் மன உற்சாகத்தையும் விடாமுயற்சியும் துணையாக கொண்டு கால நேரம் நமக்கு சாதகமாக வரும் வரை காத்திருப்போம் என எண்ணிக்கொண்டிராமல் கருத்தோடு சிந்தித்து செயல்பட்டு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து முன்னேற வேண்டும். ஒரு நபருடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான காரணங்கள் இவைதான். முதலில் கடமை, அதாவது உண்பது, உறங்குவது, உழைப்பது, உடல் பயிற்சி செய்வது, மனப்பயிற்சி செய்வது. இரண்டாவது சேவை, பெரியோரை வணங்குதல், பிறருக்கு உதவுதல், ஏழைகளின் துயர் தீர்க்க முன் வருதல். மூன்றாவது வழிபாடு, பிரார்த்தனை. நமது கடமைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். வெற்றி நம் கையில், நல்லதே நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கல்வி, அதிகாரம் 40, குறள் எண் 400. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவருக்கு தீமை விளைவிக்காத சிறந்த செல்வம் கல்வியே. பிற செல்வங்கள் எல்லாம் அதை போன்ற செல்வமாகாது. கல்வி என்பது செல்வம், மிக சாதாரண செல்வம் அல்ல. விழுச்செல்வம் அதாவது உயர்ந்த செல்வம், கேடு இல்லாத செல்வம். மாடு என்பதற்கு செல்வம் என்பது பொருள். பழங்காலத்தில் ஆடு, காளை, எருமை இவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாடு என்பதுதான் செல்வத்தின் அடையாளம். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம், சொத்து, நகை இவையெல்லாம் கல்விக்கு ஈடானவை அல்ல. இவை அனைத்தும் கல்வி செல்வத்திற்கு பிறகுதான் வரும் எனும் மையக்கருத்தை தான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது. வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவுபடாது. கல்லற்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது. கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க பொருள் தேடி உழல்வதேனோ. இந்த கவிதை வரிகள் கல்வியை உயர் செல்வமாக மாற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அறிவையும் நுண்ணறிவையும் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள், கற்ற விஷயங்களை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க முயலக்கூடிய நபர்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். தேடுகிறவர்கள் அனைவரும் நிறைவடைவார்கள், குறைவுபட போவதில்லை. ஆகவே கேடில்லாத செல்வம் கல்வி. கேடு இல்லாத நன்மை தரும் கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவோம். இயலுமானால் அப்படிப்பட்ட கல்வியை பிறர் அடைவதற்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்ச பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. சூபஞானியான சூனூன் என்பவர் கல்வி நிலையம் ஒன்று நடத்திட்டு வந்தாரு. புதிதாக மாணவர்கள் சேர வரும்போது அவங்க கிட்ட 2 கேள்விகள் கேட்பாரு. இதற்கு முன் நீ எந்த ஆசிரியரிடமாவது கல்வி கற்றுக்கொண்டாயா அப்படின்றதுதான் முதல் கேள்வி. 2 கேள்வி, என்னிடம்தான் முதல் முறையாக கல்வி கற்க வருகிறாயா? இந்த 2 கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே ஒரு ஆசிரியர் கிட்ட இந்த அளவுக்கு கல்வி கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, முதல் முறையா உங்களை தான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. முதல் முறையா யாரு அவரை தேடி வராங்களோ அவங்க கிட்ட அரை கட்டணம் தான் வசூலிப்பாரு. ஆனா ஏற்கனவே ஒரு ஆசிரியர்கிட்ட கல்வி கற்று வந்தால் அவங்களுக்கு 2 கட்டணம். ஆனாலும் கூட அவர்கிட்ட கட்டணம் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா தான் இருந்தாங்க. ஒரு முறை அவருடைய இந்த கேள்விகளையும் இந்த செயல்பாடுகளையும் கவனிச்சுட்டு இருந்தாரு அவருடைய நண்பர் ஒருவர். மாணவர்கள் போனதுக்கு அப்புறமா தனியா கேக்குறாரு, நீங்க செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாணவன் முதல் முறையா கற்க வரும்போதுதான் நீங்க அவன்கிட்ட அதிகமான கட்டண தொகை வாங்கணும். ஆனா ஒரு ஆசிரியர் கிட்ட கத்துக்கிட்டு வந்தவன் மறுபடியும் உங்ககிட்ட வர்றான், தன்னுடைய ஞானத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறான், அவன் கிட்ட போய் 2 வாங்குறீங்களே அப்படின்னு கேட்கும் போது ஒரு பதில் சொன்னாராம். என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? முதல் முறையா ஒரு மாணவன் என்கிட்ட தான் கல்வி கற்க வரான் அப்படின்னா அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். நான் சொல்றத அவன் புரிஞ்சுக்குவான், ஏத்துக்குவான், தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிப்பான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஏற்கனவே ஒரு ஆசிரியர் கிட்ட படிச்ச மாணவன் என்கிட்ட வரும்போது என்னுடைய போதனைகளை முதல்ல அவன் ஏத்துக்கணும், அதை அவன் வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதுக்கு அவன் பழைய ஆசிரியர் கிட்ட கத்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் மறக்கணும். திறந்த மனதோட என்னுடைய போதனைகளை கேட்கக்கூடிய உள்ளம் அவனுக்குள்ள வரணும். ஆக அப்ப நான் யாருக்கு அதிகமா மெனக்கிடணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த நண்பருக்கே புரிஞ்சிடுச்சான். இந்த ஒரு கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திறந்த மனதோட பழமையை மறந்து புதியவைகளை கற்க தயாரா இருக்கும் போது அது ரொம்பவே எளிமையானதா மாறிடுது. அதற்காக நம்ம கொடுக்க வேண்டிய தொகையோ உழைப்போ அவ்வளவு பெரிதானது அல்ல. ஆனா ஆர்வம் இல்லாம கவனத்தை சிதற விடும் போது, பழமையிலேயே மூழ்கி இருக்கும் போது ஒரு விஷயத்த கத்துக்கிறது கடினமானதா மாறிடும். அதற்காக நம்ம கொடுக்க வேண்டிய விலையும் உழைப்பும் அதிகமா தேவைப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது

0: லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல வணிகர் ஒருத்தர் இருந்தாராம், அதாவது வியாபாரி. ஒரு நாள் வியாபாரத்துக்காக வெளியூர் போக வேண்டிய சூழல். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. ஆக அந்த கழுதைய பாதுகாப்பா வைக்கணும் இல்லையா, அவர் வர வரைக்கும் உணவு கொடுக்கணும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான். யார்கிட்ட விடுறதுன்னு யோசிச்சவரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு வணிகர்ட்ட உதவி கேட்கிறாரு. நான் வெளியூருக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் உங்க கழுதையோட என்னோட கழுதையும் நிக்கட்டும், கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு தயவா கேக்குறாரு. ரொம்ப நல்லவர் மாதிரி, சரி விட்டுட்டு போங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ரெண்டுக்கும் நானே உணவு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு அவரை அனுப்பி வச்சிட்டாரு. மறுநாள் இந்த வணிகர் தன்னுடைய பொருட்களை பக்கத்து ஊருக்கு கழுதையின் மீது ஏற்றி கொண்டு போகணும். அப்ப என்ன பண்றாரு, இரண்டு கழுதைகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போடுறாரு. அவருடைய கழுதையின் முதுகில் பஞ்சுகளை ஏத்துறாரு. பஞ்சு மூட்டைகளை ஏத்தி விட்டவரு பக்கத்து வீட்டுக்காரர் கொண்டு வந்து விட்டாரே, அந்த கழுதையுடைய முதுகுல உப்பு மூட்டைகளை ஏத்துறாரு. தன்னுடைய வேலையால கூப்பிட்டு ரெண்டு கழுதைகளையும் ஊட்டிக்கிட்டு சந்தைக்கு வந்து சேரு, நான் உனக்காக அங்க காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உப்பு மூட்டை ஏற்றப்பட்ட கழுதை தள்ளாடி தள்ளாடி நடந்தது. பஞ்சு மூட்டையை சுமந்து வந்த இந்த வீட்டு வணிகரது கழுதையோ மகிழ்ச்சியுடன் நடந்தது. ஆனாலும் வேலையால் ரெண்டையும் வேகமா ஓட்டிக்கிட்டே வர்றாரு. பாதி தூரம் தான் போயிருப்பாங்க, திடீர்னு வானம் இருண்டுடுச்சு, மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இரண்டு கழுதைகளுமே மழையில நனைய ஆரம்பிச்சிடுச்சு. மூட்டைகளுக்குள்ள இருந்த உப்பு மழை நீரில் கரைந்து கீழே விழுந்து கொண்டே வந்தது. ஆனால் பஞ்சு மூட்டைகளோ மழையில் நனைந்து நீரை இழுத்து கொண்டு எடை அதிகமாகி கொண்டே வந்தது. இப்போ பஞ்சு மூட்டைகளுடைய கனத்தை தாங்க முடியாமல் இந்த வணிகனுடைய கழுதை இன்னும் தள்ளாட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் ரொம்பவே சிரமப்படுது. ஆனாலும் வேலையால் தன்னுடைய எஜமான மனசுல நினைச்சு ரெண்டையும் விரட்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பஞ்சு மூட்டைகளுடைய எடை மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே போனதால முதுகெலும்பு முறிந்து அந்த கழுதை அங்கேயே விழுந்தது. மூட்டைகள் வந்து சேர தாமதம் ஆனதை அறிந்த வணிகர் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக குதிரையில திரும்ப வர்றாரு. வந்த இடத்துல தன்னுடைய கழுதை இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்றது அந்த வணிகருக்கே புரிஞ்சது. ஆக அடுத்தவருடைய கழுதை துன்பப்படட்டும், என்னுடைய கழுதை பாதுகாப்பாக மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் அப்படின்னு சூழ்ச்சி செஞ்சார் இல்லையா, அவருக்கு தான் இயற்கை மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தது. இப்போ அவருக்கு கழுதையே இல்லாம போயிடுச்சு. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, நாம செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நாம விதைக்கக்கூடிய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், அந்த செயல்களால் நமக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் அல்லது தீய விளைவுகள், இது எல்லாமே வேப்ப விதை போட்டுவிட்டு மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல தீய செயல்களை செய்துவிட்டு நல்ல விளைவுகளை எதிர்பார்க்க முடியாது. அன்பை விதைத்தால் அன்பு திரும்ப கிடைக்கும், உழைப்பை விதைத்தால் வெற்றி அறுவடை செய்ய முடியும். ஏமாற்று வழிகளில் தற்காலிக லாபம் கிடைத்தாலும் இறுதியில் நஷ்டமே மிஞ்சும். எதிர்மறை செயல்களால் ஏமாற்று வழிகளை பயன்படுத்தினால் தற்காலிக லாபம் கிடைத்தாலும் இறுதியில் நஷ்டமே மிஞ்சும். நமது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறோமோ அதற்கேற்ப நிகழ்கால செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனாலதான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன உன் பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நேற்று ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனால் நேற்று வந்து எல்லா வருஷத்தை வர்றதை விட கூட்டம் குறைவாக வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் பார்த்ததை விட கேள்விப்பட்டதை விட போன வருஷங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம். ஏன்னா இன்றைக்கி விடுமுறை நாள் நினைக்கிறேன், ஏதோ சனி ஞாயிறு ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. போன வருஷமாக இருக்கு முந்தின வருஷமோ டிராஃபிக்ங்கிறது நம்ம அப்துல் கலாமையா மெமோரியல் வேறு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஒருவேளை ஒழுங்குபடுத்திட்டாங்களா என்னென்னு தெரியல. டிராஃபிக்கே வந்து பெருசாக வந்து இல்லை, இருந்துச்சு வேறு வாகனம் இருந்துச்சு. ஆனால் நம்ம ராமேஸ்வரத்துக்கான டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஒருவேளை மக்கள் வந்து டெய்லியும் வர்றதுனால இது ஒரு முக்கியமான நாளாக அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு தெரியல. கொஞ்சம் குறைவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் நேற்று நம்ம ஊருக்கு வந்து வந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு அப்படின்னு கிளம்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் பத்திரமா அனுப்பி வைப்போம். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிதான். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களர் கட்டளை இன்னும் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி 13 ஆகஸ்ட் 2026 காலை நேரம் 7:09. இன்றைக்கான வானிலை தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 36 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து கிடையாது. இதுதான் வானிலை தகவல். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நிறைய மக்கள் நம்ம ஊர்லேருந்து காமநாயக்கப்பட்டி திருவிழாவுக்கு வந்து கிளம்புறாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாங்க, பத்திரமாக போயிட்டு வாங்க, ரொம்ப ஆனந்தமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டு மன நிம்மதியோடு வாங்க. எல்லோரும் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேண்டுதல் அப்படின்னாவே தொழில் வந்து சிறக்கணும் அப்படிங்கிறதான். இது எல்லாருக்குமே ஆசை தான், தொழில் நல்லபடியாக வந்து சிறக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லாம் சிறப்பாக வந்து நடக்கும், சந்தோஷமாக வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற பெண்கள், தமிழ்நாடு கைம்பெண்கள் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் பதிவு பண்ணி நிதி உதவியை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் சார்பில் தகுதியுள்ள பெண்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளும் சுயதொழில் துவங்கிறதுக்கான நிதி உதவிகளும் வந்து தராங்க. இதில் நல வாரியத்தில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் பதிவு பண்ணலை அப்படி இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, நீங்கள் தனியாக வந்துருக்கீங்க, ஒரு கைம்பெண்ணாக வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படியானால் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து பண்ணலாம். உங்களுக்காகவே ஒரு தனியாக ஒரு குழு வந்து அமைச்சு வச்சுருக்காங்க, ஒரு நல வாரியமே வந்திருக்கு, உங்களுக்காக செயல்படுது. அதனால் இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற, அவங்களோட குடும்பத்தை வந்து நல்லா வந்து பார்த்துக்கிற, அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக வந்திருக்கும். அதனால் இதில் நீங்கள் யாராச்சும் இந்த விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சமூக நல அலுவலகம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு நேரடியாக போய் பதிவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா www.tnvidowelfareboard.tngov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். www.tnvidowelfareboard.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு, புகைப்படம், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், விவாகரத்து சான்றிதழோ இல்லை இந்த இறப்பு சான்றிதழ், இந்த சான்றிதழ்கள் ஏதாச்சும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின தகவல்கள் எதுவும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா 0456723046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். 0456723046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நலத்திட்ட வாரியத்தில் சேரணும், சேர்றதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்குது அப்படின்னா சேர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா வீடுதோறும் கொடியேற்றுவோம் அப்படின்ற ஒரு புரட்சியாக வந்து சில பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து இப்போ அது வருஷம் தோறும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் வர உங்களோட வீட்டில் எல்லாருமே வந்து கொடியேற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மக்களும் ரொம்ப ஆவலாக வந்து கொடியேற்றுறதுக்காக வந்து விருப்பப்படுவாங்க. நிறைய பேர் வந்து கொடியேற்றி அதை வந்து அந்த ரீல்ஸ் எடுத்து இணையத்தில் வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அரசே வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடி வாங்கணும், கொடி வாங்கி உங்களோட அலுவலகத்தில் வீடுகளில் வந்து பறக்க விடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம், அஞ்சல் நிலையங்களில் வந்து வாங்கிக்கலாம். 25 ரூபாய் ஒரு கொடிக்கு வந்து விலை நிர்ணயம் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி உங்களோட வீடுகளில் அழகாக வந்து பறக்க விடலாம். பட்டொலி வீசி அதுவும் வந்து சந்தோஷமாக வந்து பறக்கட்டும், அதை பார்த்து நம்மளும் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடியை பறக்க விடுறதுக்கான ஒரு கொடியோட நிறத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. கொடி காவி வெள்ளை பச்சை இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கொடி அரைக்கம்பத்தில் வந்து எப்போவுமே வந்து பறக்கக்கூடாது. கொடியை வந்து கிழிஞ்ச கொடியவோ கரையுள்ள கொடியவோ பறக்க விடக்கூடாது. அப்படி இருந்துச்சா அதை மாற்றிருங்க. நீங்கள் பறக்க விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, அது நல்ல கொடியாக வந்து பறக்க விடணும். ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறோம், நம்ம நாட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் அந்த விஷயத்தில் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடியை பறக்க வரீங்க அப்படின்னா கொடி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொடியை அகற்றிடுங்க, கிழிஞ்ச கொடியை ஏற்றாதீங்க. ஏற்றின கொடி கிழிஞ்சாலும் அதை கலட்டிட்டு வேறு கொடியை வந்து மாட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய சுதந்திர தினத்தை சிறப்பாக வந்து கொண்டாடுவோம். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:40 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்களில் பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,618 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,910 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 113,600 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது நேற்று வந்து உலக இளைஞர்கள் தினமாக வந்து கொண்டாடப்படுச்சு. சர்வதேச இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அருமையான ஒரு நாளும் கூட. ஆனால் இப்போ நம்மளோட இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு

சொல்லும்போதே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த போதைப் பொருட்கள் போதைக்கான இந்த பழக்கம் அது அப்படிங்கிறது எவ்வளோ பிரச்சனை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நிறைய வந்து உயிரிழப்புகள் வந்து இதனால் வந்துட்டு இருக்கு. உயிரிழப்புனா உடல் பாதிக்கப்பட்டு இறந்தது கிடையாது, அந்த மாதிரியான போதையில் இருக்கும்போதே அந்த கொலைகள் வந்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊருக்குள்ளேயுமே நிறைய இருக்குது. அப்பப்போ வந்து காவல்துறை வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ஃபைன் போடுறாங்க, ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க. இருந்தாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் எதுவும் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. அது முடிஞ்சளவுக்கு நம்மளோட சமுதாயத்தில் நம்ம எல்லோரும் தைரியமாக நின்று அதை எதிர்த்து நின்னால் மட்டும்தான் நல்ல இளைஞர்களை, நல்ல இளைஞர் சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கும், நம்ம வாழ்கிற ஒரு சூழலுக்கும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு தைரியமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் வந்து அமையும். அதனால் முடிந்தளவுக்கு இந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை, ஒரு கிராமத்தை நம்ம வந்து உருவாக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆంగ్లోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னுங்கிறத வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஒரு நம்மளோட பகுதியில் இருந்து மட்டும் இல்லாமல் நம்ம நாடு, இந்தியா, உலகம், மனிதர்கள் மனித தினம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு வகையாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அது வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம், இல்லை வந்து மொழி ரீதியாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்படி பல வகையாக பிரித்தாலும் இந்த கை கையில் இருக்கு இல்லையா, இடது கை வலது கை, இந்த இதை வந்து உபயோகிக்கிற அந்த பழக்கத்தை வச்சு இதுவும் வந்து ஒரு ரெண்டு வகையாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ரைட்டு கை தான் வந்து பயன்படுத்துகிற, சின்ன வயசில் நடிச்சிட்டு இருந்தது எல்லாருமே இந்த வலது கை தானே வந்து பயன்படுத்துகிறோம். யார் இடது கைனா பெருசாக வந்து பயன்படுத்த போகிறாங்க, ஏன்னா இடது கையில் ஏதாவது சாப்பிட்டாவோ எடுத்தாவோ திட்டுவாங்க வீட்டில், என்ன இந்த கையில் பீச்சாங்கல் வந்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி இடது கை பழக்கம் உள்ளவங்க எவ்வளோ பேர் சுற்றி நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறதுனா வந்து வளர வளர தான் தெரிஞ்சு. இப்போ எங்கே நான் வந்து வளர்ந்த சூழலில் நான் வந்து ஒரு பார்த்த ஒரு 10 வந்து ஏதாச்சும் ஒருத்தவங்க லெஃப்ட் ஹேண்டராக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு திறன் எப்போவும் கன்ஃபார்மாக வந்திருக்கும், அவங்களால நல்லா விளையாட முடியும், இல்லை நல்லா எழுத முடியும், நல்லா யோசிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இடது கை பழக்க முடியவர்களுக்காக அவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு இந்த மூளையோட வளர்ச்சி பொறுத்து வந்து அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களது வலது பக்க மூளை அதிகளவு வந்து பயன்படுத்த முடியும், ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இருக்கனா அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வந்து இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க, பெரிய பெரிய சாதனை புரிஞ்சவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு வந்து சொல்லணும்னா நம்மளோட மகாத்மா காந்தி அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கரண் ஜோஹர், ரத்தன் டாட்டா, சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, யுவராஜ், காம்பீர், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு தினமாக இன்றைக்கி தினம் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க, சிறப்பாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுயஉதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இல்லந்தோறும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் பொன்ராஜ். நான் வந்து சுத்தாங்கல்பட்டி தேனி மாவட்டம். கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸ் தான் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா லோனை வந்து சாங்க்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுது.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ் பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச் சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை, நெல்லை அணியையும் திருப்பூர், திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
6: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
7: எதுக்கியா?
6: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
7: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
8: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிரும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதாம். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதாம். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்பப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக வேலை வாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எங்கே இப்போ வந்து பணி இடம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம வங்கிகளில் ஏற்கனவே எக்கச்சக்கமான வேலைகள் வந்து சொல்லியாச்சு. இப்போ அப்படியே இராணுவத்து பக்கம் வந்து போம். இராணுவத்தில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்ற பிரிவில் இந்த என்சிசி முடிச்சிருக்கவங்களே இருக்காங்களையா, அவங்க தேசிய மாணவர் படை, அதில் ஏதாச்சும் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த என்சிசி சர்டிஃபிகேட் யாராச்சும் வந்து வச்சுருக்கீங்கன்னா, காலேஜ்னா போயிட்டு இருந்தால் கட்டாயமாக அதில் நிறைய பேர் சேர்ந்துட்ருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு வந்து சொல்கிறாங்க. அதில் பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும், என்சிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் தேர்வு வந்திருக்கு. நம்ம இந்திய இராணுவத்திலே நம்ம வேலைக்கு சேர்க்கணும் ஒரு வாய்ப்பு. இந்தியாவோட மெயின் இராணுவம் இருக்கும் இல்லையா, அந்த இதில் நம்ம வேலைக்கு சேர்க்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இதில் விண்ணப்பிக்க joinindianarmy.nic.in அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக்கலாம். joinindianarmy.nic.in விண்ணப்பிக்க இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச என்சிசி கேடர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்க சிறப்பாக வந்து போகட்டும், சிறப்பாக பணியாற்றட்டும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் ஒரு தடவை இன்னைக்கு நம்ம ஊர்களிலேருந்து நம்ம பகுதிகளிலேருந்து நிறைய மக்கள் வந்து திருவிழாவுக்கு வந்து கிளம்பிட்டுருக்காங்க. எல்லோரும் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து போயிட்டு வாங்க. எல்லோரும் நிறைய கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இல்லாமல் அந்த பக்கம் நிறைய ஊர்களுக்குனா வந்து ட்ரிப்பு போவாங்க. நம்ம குடும்பமாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ட்ரிப்பு இதுதான். இந்த எல்லோரும் ஒரு குடும்பத்தோட அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் இல்லாமல், ஏன்னா நிறைய ட்ரிப்பு வந்து ஆண்கள் தனித்தனியாக வந்து போயிட்டுருப்பாங்க. குடும்பத்தோட எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அருவிகளில் குளிக்கிறது, நீரோடைகளில் வந்து குளிக்கிறது, நிறைய கோயிலுக்கு வந்து போய் பார்க்குறது, நிறைய இடத்த சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்து வச்சு இந்த ஒரு நாள் வந்து செலவு பண்ணணும், ஒரு 3-4 நாள் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக வந்து போயிட்டு வாங்க, சிறப்பாக பத்திரமாக வந்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லி அவங்க எல்லோரும் வழி அனுப்பி வைப்போம். இன்றைக்கி போகிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் நின்றிருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.
1: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்மாள் கிட்ட இருப்பது வெறுங்கடல்
2: தானே.
1: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்மாள் கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்துதானே, பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாது, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ப பெரியாளாவும் நம்பானா, எல்லாரும் ஆன மாதிரி தானே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12வது தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம வந்து இப்போ அன்பு காட்டுறோம் அப்படின்னா, நம்ம அன்பை வந்து நம்ம வந்து எப்போவுமே யதார்த்தமாக ஒருத்தர்கிட்ட காட்டணும். ஏன்னா அந்த அன்பு வந்து காட்டினோம்னா நம்ம செயலும் நல்லாயிருக்கும், நம்ம செயலுக்கு தோதா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். என்ன எனது அன்பான சகோதர சகோதரிகளை எல்லோரோடையும் வந்து அன்பாகவும் இருப்போம், அதை வந்து நம்ம அளவோடவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி உடல் உறுப்பு தானம், இதை வந்து வருஷம் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆகஸ்ட் 13 வந்து கொண்டாடுறாங்க. அந்த உடல் உறுப்பு தானம் வந்து நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம தானம் செய்யலாம். நம்மளால் வந்து ஒரு 8 பேரை காப்பாற்றுற ஒரு அளவான உறுப்புகள் நம்மள்ட்ட கண்டிப்பாக இருக்குது. இது வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதும் செய்யலாம், ஆனால் எழுதி வச்சுட்டும் செய்யலாம். இதில் வந்து கண்கள், நுரையீரல், கிட்னி, கால், கை எல்லாமே வந்து, கணையம் எல்லாமே வந்து, ரத்தமும் கொடுக்குறாங்க. ரத்தம் வந்து அது எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதை வந்து நிறையா பேர் முன்மொழிஞ்சு, நானே கொஞ்சம் நாளாக பார்க்குறேன், எல்லாருமே எழுதி வச்சிடுறாங்க. அது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டிய ஒரு இது. அது வந்து நம்ம உடல் உறுப்பு தானம் வந்து செஞ்ச அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும், செய்ய துடிக்கிற நேர் நெஞ்சங்களுக்கும் எனது சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு. ஏன்னா நம்மளால் நம்மளுக்கு முடியலை, நம்மளால் ஒரு மற்ற உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் உண்மையிலேயே அவங்க தான் இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-449-3999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து வந்து சாய் சுதா, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு உடல் உறுப்பு தானத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. நான் அவன் இல்லை அந்த படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து குமரையா, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு மதுரை வீரன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்தலாம் வாங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைந்திருக்கின்ற கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க தமிழக இளைஞர் விளையாட்டு போட்டி வந்து விழுப்புரத்தில் நடந்திருக்கு. அதில் வந்து நிறையா பேர் வந்து நிறையா விளையாட்டுகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் நம்ம மாநில நீளந்தாண்டுதல் போட்டி இது வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 20 பேர் இந்த விளையாட்டில் கலந்துருக்காங்க. அதில் வந்து ராமநாதபுரம் மாவட்ட கல்லூரி மாணவர் மோகன்தாஸ் அவங்க வந்து நீளந்தாண்டுதல் போட்டியில் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கி இந்திய அளவில் போகிறதுக்கு வந்து தேர்வாகியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு அவங்க வந்து இந்த நீளந்தாண்டுதல் போட்டியில் அடுத்து கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் கண்டிப்பாக வாங்குவாங்க, அதை வாங்குறதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கீதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு பத்ரகாளி இந்த படத்திலேருந்து கண்ணன் ஒரு கைக்குழந்தை அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆனந்தம் படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கலையார் கோவிலேருந்து கவிதா அவங்க கேட்டிருக்காங்க. 2 பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்லயே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர்பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பன் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம்.

ஹரியில வந்து இளையராஜா அவங்க இசையில் யேசுதாஸ் ஸ்ரீராமா வாய்ஸில் ஒரு அழகான பாடலும், தொல்காப்பியன் அவங்க வரியில் எஸ்ஏ ராஜ்குமார் அவங்க இசையில் ஒரு பாடலும் கேட்டு வந்தேன். உன்னிமேனன் ஜுசாதா மோகன் பாடிய இரண்டு பாடல்களும் நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துல தாங்க கேட்டு வந்தேன். அடுத்து வைரமுத்து அவங்க வரியில் ஹரி, ஜெயராஜ் அவங்க இசையில் ஹரிஹரன், மதுமிதா அழகான ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. ஒரு கத்தர்வக்கோட்டையிலேருந்து கலா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிறையா காய்கறிகள் சாப்பிட்றோம். இந்த காய்கறிகளில் நம்ம அந்த காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிட்றோம், அதில் உள்ள அந்த கீரைகளை சாப்பிட்றதில்ல. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சத்து இருக்குது, ஆனால் அது மாதிரியான சத்து நம்ம கீரையிலையும் இருக்குது. அந்த கீரையை நம்ம என்ன செய்கிறோம், பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல, கழிச்சு போட்டுறோம். அந்த விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் இ மற்றும் கே, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. இதில் வந்து சக்கரை அளவு, எலும்பு, முகம் பளபளப்பு, கண் பார்வை, நிறையா சத்து வந்து இந்த முள்ளங்கியில் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான சத்து அந்த கீரையிலையும் இருக்குது. அதே சத்து வந்து கேரட்லேயுமே இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த கீரைகளையும் சாப்பிட பழகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க நான் முத்துக்குமார். அவங்க வரியில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. சித்தார்கோட்டையிலேருந்து நம்ம சவியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடல் ஓசைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. 6 படத்திலிருந்து. அடுத்து அலையாங்குளத்திலிருந்து கரீம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து தாமரை வரியில் ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. 2 பாடல்களும் வருது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. இன்றைக்கி நல்ல ஒரு தலைப்பில் வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கத்தோட அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. ஒவ்வொரு வருஷமும் August 13 உலக உடல் உறுப்பு தான தினமா கடைபிடிக்கப்படுது. அதாவது மக்களுடைய தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த பழக்கத்தினாலையும் தவறான உணவு பழக்கத்தினாலையும் பாதிக்கப்படுற உடல் உறுப்புகளோட செயல்பாடுகள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் உடல் உறுப்புகளை வந்து தானமா கொடுக்கறதோட முக்கியத்துவம் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் வகையில தான் ஒவ்வொரு வருஷமும் August 13 உலக உடல் உறுப்பு தான தினமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். பொதுவாகவே நாம் எல்லாருமே ரத்த தானம் கண் தானம் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை பற்றின விழிப்புணர்வுமே நமக்கு அதிகமாக வந்துட்டதுனால கூட நடைமுறையில் இப்போ அதிக அளவில் தானம் செய்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதை விடவும் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக உடல் உறுப்பு தானம் தான். உலகத்தில் ஒவ்வொரு 12 நிமிஷத்துக்குள்ளேயும் ஒரு நோயாளி உறுப்பு கிடைக்காம இறந்து போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, நம்ம பண்ற அந்த உடல் உறுப்பு தானம் மூலமா கிட்டத்தட்ட 8 உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்றது மருத்துவத்துறை வாயிலாகவே நிறைய விஷயங்கள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதனால உடல் உறுப்பு தான தினம்னா என்ன அப்படின்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணலாம், இல்ல மூளை சாவு அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமா தானம் பண்ணலாம் இப்படின்றத நம்மள நிறைய படத்துல பார்த்திருப்போம், இல்ல யாராவது மூலமா சொல் பேச்சு கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஆனா உயிரோட இருக்கும் போதே உடல் உறுப்பு தானம் கூட பண்ணலாம். சோ அதெல்லாம் நாங்க படத்துல பார்த்ததே கிடையாதே அப்படின்னு தோணும். இருந்தாலும் நம்ம உடல் உறுப்பு தானம் பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம வந்து ஃபுல்லா பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலத்துல உறுப்பு தானம் பண்றத பத்தி அதிகமா கேள்விப்பட முடியுது. ஆனா நம்மளோ நமக்கு தெரிஞ்சவங்களோ உறுப்பு தானம் பண்ணியிருக்கோமா? அது மட்டும் கிடையாதுங்க, அப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்ச வச்சிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. அடுத்ததான் வந்து நா முத்துக்குமார் அவங்களுடைய வரிகள்ல டும் டும் டும் படத்துல இருந்து ஒரு பாடலும், விவேக் அவங்களுடைய வரிகள்ல அமரன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:14 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இன்னைக்கு வந்து உலக உடல் உறுப்பு தான தினம். அதை பத்தின நிறைய தகவல்களை நாமளும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அந்த ஒரு வகையில உடல் உறுப்பு தானம்னா என்ன அப்படின்றத நாம எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உடல் உறுப்பு தானம்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, தன்னோட உடல்ல இரண்டா இருக்கக்கூடிய ஒன்னையோ இல்ல ஒரு உறுப்போட பகுதியையோ கொடுத்து அந்த மரணத்தோட பிடியில இருக்கிற மற்றொரு மனுஷனுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுதான் உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லுவோம். உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரையில ரெண்டு வகையான தானம் இருக்குது. ஒன்னு உயிரோட இருக்கும் போதே தானமா நம்ம வந்து கொடுக்கறது, இன்னொன்னு வந்து இறந்த பிறகு இல்லைன்னா மூளைச்சாவு அடைஞ்ச பிறகு தன்னோட உறுப்புகளை மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறது. அது எப்படிப்பா உயிரோட இருக்கும் போதே தானமா கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில டவுட் எல்லாம் வரலாம். தாராளமா கொடுத்து உதவலாம் அப்படின்னு தான் மருத்துவர்களே சொல்றாங்க. அதாவது ஒருத்தவங்க உயிரோட இருக்கும் போது அவங்களுடைய உடல் உறுப்புல ஒன்னையோ இல்ல உடல் உறுப்புல ஒரு சின்ன பகுதியையோ தேவைப்படுற நபர்களுக்கு கொடுத்து வந்து அவங்கள வாழ வைக்கிறது இந்த தானத்துல அடங்கும். உதாரணமா இந்த கிட்னி இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டு இருக்கும், நுரையீரல்ல ரெண்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கிட்னியில ஒன்னு நுரையீரல்ல ஒன்னு நம்ம வந்து தாராளமா தேவைப்படுற நபர்களுக்கு கொடுத்து உதவலாம். இதை தவிர கல்லீரல் அப்படின்ற ஒரு உறுப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் டக்குன்னு வந்து வளரக்கூடிய ஒரு உறுப்பாவே இருக்குது நம்மளுடைய உடல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல அது வந்து அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியையோ இல்ல வந்து ஈரல் அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியையோ தாராளமா நம்ம தானமா கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை கொடுத்தா நம்ம உடல் கரெக்டா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நார்மலா எப்பயும் போலதான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு சிறுநீரகங்கள்ல ஒன்ன தானமா கொடுக்கும்போது நாளடைவுல நம்மளுடைய ஒரு கிட்னியே முழு வேலையும் செய்ய வந்து பழகிரும். கல்லீரல்ல ஒரு பகுதியா தானமா கொடுக்கும்போது அது நாளடைவுல தானா வளரக்கூடிய ஒரு பவர் இருக்கிறனால அது தானாவே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர நுரையீரலோட ஒரு பகுதியை தானமா கொடுக்கும்போது அது நார்மலா தான் இருக்கும், எப்பவும் போல நல்ல சீரான ஒரு வேலையவே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இறந்த பிறகு என்னென்ன உறுப்புகளை வந்து தானமா கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சுதான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஆகஸ்ட் 13 உலக உடல் உறுப்பு தான தினம். இன்றைய காலத்தில் உடல் உறுப்பு தானம் பண்ணுறதை பற்றி அதிக அளவில் நம்மளால் கேள்விப்பட முடியுது. அது நம்ம சமூக ஊடக வாயிலாக இருக்கலாம், இல்லைன்னா செய்தித்தாள்கள் வழியாக இருக்கலாம், நாளிதழ் வழியான்னு நாமளும் நிறைய பேர் மூலமாக கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளோ நமக்கு தெரிஞ்சவங்களோ உறுப்பு தானம் பண்ணி இருக்கிறோமா? அது மட்டும் கிடையாது, அப்படி உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் ஏதாவது தெரியுமா? இதை பற்றி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நேரம் சரியாக 10:30 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் நிவாஷினி. இறந்ததுக்கு அப்புறமா தானம் கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் ஒரு சில டவுட் எல்லாம் வரலாம். அதாவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு விபத்துல சிக்கி மூளைச்சாவு அடைஞ்சாலோ இல்ல வேற ஏதோ ஒரு வகையில அந்த மூளைச்சாவு அடைஞ்சாலோ அவங்களுடைய உறுப்புகள் தேவைப்படுற இன்னொரு ஒருத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறது தான் இறந்த பிறகு தானமா கொடுக்கிறது. ஸோ இதுல வந்து ரெண்டு சிறுநீரகங்கள், கணையம், கல்லீரல், குடல், கண் விழித்திரை, நுரையீரலை வந்து தானமா கொடுக்கலாம். ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி மூளைச்சாவு அடைஞ்சிட்டா அவங்களுடைய மூளை செயலிழந்துடும். ஆனால் மற்ற உறுப்புகள் அப்படின்றது அப்படியே தான் உயிரோட தான் இருக்கும். இப்படியான சூழலில் உறுப்புகள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே தானமாக கொடுக்க முன் வர்றது மூலமா இறந்த பின்னாடியும் பலரோட உயிர்களை வந்து வாழ வைக்க முடியும். சிறுகுடல், கணையம், தோல், நுரையீரல், எலும்பு மஜ்ஜை, ஒருத்தர் தன்னோட உடல்ல கிட்டத்தட்ட 25 உறுப்புகள் வரைக்கும் தானமா கொடுக்கலாம். சரி, யாரெல்லாம் உடல் உறுப்புகளை தானமா கொடுக்க முடியாது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிய தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து விஷ்ணு எடவன் அவங்களுடைய வரிகள்ல கூலி படத்துல இருந்து ஒரு பாடலும், அடுத்ததா மதன் கார்கி அவங்களுடைய வரிகள்ல இருந்து கண்டெய்ன் காதலை படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:42. இந்த உலக உடல் உறுப்பு தான தினத்துல அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், மஞ்சள் காமாலை, உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை, பால்வினை நோய், புற்றுநோய், போதை பழக்கம் உள்ளவங்க, இப்படின்னு நாள்பட்ட நோய்களில் பாதிக்கப்பட்டவங்களை தவிர நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாருமே தாராளமாக உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்கலாம். 18-60 வர நிரம்பின ஆரோக்கியமாக இருக்கிற ஆண் பெண் தாராளமாக உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உடல் உறுப்பு தானமாக கொடுக்க விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். அதே சமயம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் நம்ம வாங்கும் போது அதில் வந்து நம்ம டோனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தவிர இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தொடர்ந்து 5 வருஷத்துக்கும் மேலே உடல் உறுப்பு தானமாக வழங்குறதுல எந்த ஒரு மாநிலம் முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். நிவா

0: நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன்க்கா. சொல்லுங்கக்கா, இன்னைக்கான நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமாக்கா?
0: ஆமாப்பா, கேட்டுட்டா இருக்கு.
1: இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் வந்து யாராவது உடல் உறுப்புகள் வந்து தானம் எல்லாம் பண்ணிருக்காங்களா?
0: எனக்கு தெரிஞ்சு எங்க சொந்தக்காரங்க வந்து கண் தானம் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு முத முறையா செய்ய போறது எங்க மாமியாரு செய்ய போறாங்க. அதை எழுதி கொடுத்துருக்காங்க.
1: ஓகே, பதிவு பண்ணிட்டாங்க அவங்களும்?
0: அவங்க பண்ணிட்டாங்க, முத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க.
1: ஓகேக்கா.
0: பிறந்த பின்னாடி அவங்க உடல் உறுப்பு தானத்துக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க.
1: இப்ப உங்களுக்குமே இதெல்லாம் வந்து இருக்குதாக்கா, நம்மளும் உடல் உறுப்பு தானம் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதா?
0: இருக்குப்பா, ஆனா இன்னும் நான் பதிவு எல்லாம் பண்ணல.
1: கண்டிப்பா அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பதிவு பண்ணிருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உடல் உறுப்புகள் வந்து தானம் பண்றது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம், அது வந்து மற்றவங்களுக்கு எவ்வளவு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: நிச்சயமாப்பா, என்னக்க எத்தனையோ பேரு உயிர் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே அவங்க உடல் உறுப்பு தானம் கிடைக்காம ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு நாம உதவி பண்ணக்கூடிய இருக்கும் போதும் உதவி பண்ணணும், இறந்த பின்னாடியும் உதவி பண்ணணும். அதுதான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே அக்கா, இப்ப வந்து எல்லாருமே இந்த ரத்த தானம் இல்லைனா வந்து தாய்ப்பால் தானம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் முன் வந்துட்டோம், அதுல வந்து எந்த வித தயக்கமும் இல்லை. ஆனா இன்னுமே இந்த உடல் உறுப்புகள் தானம் பண்றதுல ஒரு சில தயக்கங்கள்லாம் இருக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: விழிப்புணர்வு கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க உடல் உறுப்பு தானத்துல நான் ஒரு தகவல் படிச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எங்க தருமபுரி மாவட்டம் தான் வந்து முதன்மையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த மீடியாத்துல இதெல்லாம் பாக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவுங்க தெரிஞ்சுட்டு வரக்குள்ள சரி நாமளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது மொதல் வந்து மனசு ஏத்துக்கணும், அதை ஏத்துக்கிட்டாக்க அவங்களும் எல்லாம் மாறி வந்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக்க, இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்குமே இருக்கும், ஆனா இதற்கான வழிமுறைகள் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. இப்ப உங்க வீட்லயுமே ஒரு நபர் அதுக்கான விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க, அப்படியே அதுக்கான வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
0: அது எங்க குழந்தைனர் தான் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா, எங்க மாமியார் அங்க இருக்கிறாங்க, அதனால அவங்கதான் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலும் மேலோட்டமா எனக்கு தெரிவு பண்ணீங்க சொல்ற மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்துல பதிவு பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் மேலோட்டமா எனக்கு தெரியும். முழுமையான விவரம் எல்லாமே வந்து அங்க அவங்க செஞ்சிருக்கிறதுனால நான் அதை பத்தி இன்னும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கல.
1: ஓகேக்கா, கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சிய தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து படம் முத்தான முத்தல்லவோ பாடல் வந்து மார்கழி பணியில்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றிப்பா.
1: நம்ம அரூர்ல இருந்து வசந்தி ரங்கநாதன் அக்கா தான் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் சரி, அவங்க வீட்டுல ஒரு நபருமே இந்த மாதிரி வந்து கண் தானம் செய்யறதுக்காக பதிவுமே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்யறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் தாராளமா பகிர்ந்துக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம பேச போறதுமே அதுதான், அதாவது உடல் உறுப்புகள் தானம் செய்யணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். காரணம் இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: SIFM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: உலகத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, August 13 உலக உடல் உறுப்பு தான தினம். இந்த உடல் உறுப்பு தினத்துல நாமளும் நிறைய பேர்ட்ட இருந்து இவங்க தானம் பண்ணியிருக்காங்களாம், இவங்க வந்து உடல் உறுப்பு தானம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நம்மளோ வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா, அது மட்டும் கிடையாது அதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நவீன மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா, இன்னைக்கான நிகழ்ச்சியில உடல் உறுப்பு தான தினம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து உடல் உறுப்பு தானம் பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க?
3: ஆமாப்பா, அதாவது உலகத்துல நம்ம தானத்துல ரொம்ப சிறந்த தானம் அப்படிங்கறது உடல் உறுப்பு தானம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்ப்பா. அது வந்து நம்ம நம்ம இல்ல அப்படின்னாலும் நம்ம பெயரை மற்றவங்களுக்கு சொல்லற வண்ணம் அந்த செயல்பாடுகள் அப்படிங்கறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அங்க போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய உடல் உறுப்பு தானம் பண்றேன் அப்படின்ட்டு பண்ணலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதற்கு பாத்தீங்கன்னா இந்த ஐடி ப்ரூஃப் அப்படிங்கறது கேக்குறாங்க, தகுந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய இந்த டோனார் கார்டு அப்படிங்கறதும் கொடுத்துடுறாங்க, அந்த கார்டையும் நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கறது நல்லது. நம்மளுடைய உறவுக்காரவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டோனார் கார்டு அப்படிங்கறத நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி தான் நம்மளுடைய அந்த உடல் உறுப்பு அப்படிங்கறதையும் எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதை பத்தி எல்லாம் நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்.
2: ஓகே, நான் கரெக்டாவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோ அந்த மாதிரி யாராவது உடல் உறுப்பு தானம் பண்ணிருக்காங்களா இதுவரை?
3: ஆமா ஆமா, என்னுடைய சொந்தக்காரவங்களை ஒருத்தவங்க தூரத்து சொந்தம், அவங்க உடல் தானம் அப்படிங்கறத பண்ணிருக்கிறாங்க, குறிப்பிட்டு கண் தானம் அப்படிங்கறத செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த கண்கள் அப்படிங்கறது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாவும் இருக்குப்பா.
2: ஓகே, நான் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏதாவது இருக்குதா?
3: ஆமா ஆமா, நிச்சயம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது நான் போய் அதற்குரிய ப்ராசஸ் எல்லாம் என்னங்கறத நேர்ல போய் பண்ணி நானும் அதுக்குள்ள இணைஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தன்முனைப்பா இருக்கிறேன்.
2: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஒன்னே ஒண்ணு சொல்லணும்ப்பா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்களுக்கு இதனுடைய அந்த அருமை அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. டிவியா இருக்கட்டும், ரேடியோவா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்யறவங்க உடல் உறுப்பு தானத்தை நான் செஞ்சிருக்கிறேன் நீயும் பண்ணு அப்படின்ட்டு ஊக்குவிக்கணும். யாருமே தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படவே கூடாது. ஏன்னா அடுத்த படிநிலைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அந்த உறுப்புகள்லாம் ரொம்ப சூப்பரா இயங்கி எல்லாமே நார்மல் பர்சன் மாதிரி நடக்கணும்னா இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஐ மீன் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா?
2: கண்டிப்பான சூப்பரான ஒரு விஷயத்த இன்னைக்கான நிகழ்ச்சியில பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: வெடி, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து இப்படி மழை அடித்தால் எப்படி கொடை பிடிப்பேன் அந்த பல்லொலி பரப்புங்கப்பா.
2: கண்டிப்பானா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: பாய் பாய்.
2: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணாதா அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு டோனர் பிளட்ஜ் எடுத்துக்கிட்டு அது மூலமா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எந்த திசு இல்ல உறுப்பு வந்து தானமா வழங்குறோம் அப்படின்றத அதுலேயுமே கேட்டுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ஐடி ப்ரூஃப் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அதையுமே சப்மிட் பண்ணி அதுல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா பக்கத்துல உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயோ இல்ல மருத்துவமனைகள்லயோ கண்டிப்பா முன் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமா குடும்பத்தினர்கிட்ட இதை பத்தின ஒரு அறிவுரையை முன்னாடியே கொடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் இந்தியாவில் வந்து இது சட்டப்பூர்வமா சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க இறந்த பிறகு டாக்டர்ஸ் அவங்களுடைய உடல்நிலையை வச்சு பொறுத்து தான் எந்த உறுப்ப தானத்துக்கு ஏற்றது அப்படின்றத மருத்துவர்களுமே எக்ஸாமின் பண்ணிக்குவாங்க. உயிரோட இருக்கும்போது பண்றதுக்கு வந்து தனியான நடைமுறை ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து மருத்துவ தகுதி இல்லை உறவு சட்ட விதிமுறைகள் இது எல்லாமே இந்த நோட்டோ அப்படின்ற ஒரு வெப்சைட்ல தனி படிவமாகவும் ரூல்ஸாகவும் இருக்குது. அதையுமே நம்ம அந்த வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ராமேஸ்வரம்
3: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 11:21 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம உலக உடல் உறுப்பு தான தினத்துல அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது உடல் உறுப்பு தானம் பண்றது அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம், அது மட்டும் கிடையாது அதற்கான வழிமுறைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 7094399999. ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம், பாமல இருந்து தேவி பேசுறேமா.
6: வணக்கம் அக்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, எப்படிக்கா இருக்கீங்க?
7: நல்லா இருக்கப்பா.
6: சொல்லுங்கக்கா, இன்னைக்கு வந்து உலக உடல் உறுப்பு தான தினம், இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன? உடல் உறுப்பு தானம் பத்தி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
7: நிறைய பேர் எத்தனையோ நடிகர்கள் தான் தானம் கொடுக்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அது மாதிரி இந்த இப்படி கல்லீரல், கணையம், சிறுநீரகம் இதப்பறம் நிறைய பேர் கொடுத்துருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன்.
6: ஓகேக்கா, அந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா?
7: இது வரைக்கும் எங்க குடும்பத்துல யாரும் பண்ணல, ஆனா வீட்டுக்காரர் வந்து இதயம் தானம் பண்றதுக்கு எழுதி வச்சுட்டாரு.
6: ஓகேக்கா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏதாவது இருக்குதா?
7: இருக்குப்பா, உடல் தானம் பண்றதுக்கு நான் போய் பெரிய ஆஸ்பத்திரில அந்த சர்டிபிகேட் கேட்டேன். எனக்கு உடல் தானம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் தானு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, உடல் தானம் பண்றதுக்கு ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க யாராச்சும் சாட்சி கையெழுத்து போடணும். அப்படி இருந்தா நீங்க கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு
6: சொன்னாங்க.
7: அதோட வந்து தம்பிட்ட சொன்னேன், சரி அந்த டைத்துல பாப்போம், இப்பயும் அவசரப்படுறீங்கன்னு சொன்னேன்.
6: ஓகே.
7: அப்புறம் அக்கா மகன் வந்து நரசா இருக்கு, பெரிய ஆஸ்பத்திரிலதான் நரசா இருக்கு, அது சொல்லிச்சு கொஞ்சம் பொறு சுத்தி நான் தான் உள்ளதான் இருக்கேன்ல, நானே பார்த்து உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு
6: சொல்லி. ஓகேக்கா, ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றதே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான்.
7: இல்லப்பா, இப்ப வந்து எரிக்கிறது புதைக்கிறது ஏப்பா, அது தேவையில்லாத கொல்லி வைக்கிறேன் அது வைக்கிறோம்னு சொல்லி ஒரு மாதிரியா நல்லாவா இருக்குது, அது எதுவுமே இது இல்ல. இப்ப நம்ம உடல் தானம் பண்ணோம்னா நம்ம மெடிக்கல் காலேஜுக்குள்ளே இருக்க உதவும்ல, அது ஒரு பெரிய விஷயம்ல.
6: கண்டிப்பாக்கா, நம்மளால ஒரு நாலு பேர் நல்லது அடைகிறாங்களா?
7: நல்லது அடையாத நம்ம பேர் சொல்லும்ல பின்னாடி, எதைக்கும் எரிக்கிறதோ புதைக்கிறதோ அது ஒண்ணுமே சொல்லாது, இப்படி குடுக்கறதுனால நம்ம பேர் சொல்லும்.
6: ஓகேக்கா, இந்த மாதிரி எல்லாருமே பண்றது அப்படின்றது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம், இத வந்து எப்படி விழிப்புணர்வா கொண்டு போகலாம் மக்களுக்கு?
7: இத வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கொல்லி உடைக்கிறது இது பண்றது அந்த மாதிரி உள்ள வட்டாரத்துக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்து இருக்கிறதுனால இந்த வெளி உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதுப்பா. இது இப்படி பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போவோம், இப்படி பண்ணாதான் நரகத்துக்கு போவோம்னு ஒரு இதையே வச்சுக்க இருக்குதுங்க நம்மளுக்கு. வெளியே நாலு பேர்கிட்ட பேசி பேசி மேல மேல போனாதான் அந்த விழிப்புணர்வு நம்ம கொண்டுகிட்டு வர முடியும்.
6: கண்டிப்பாக்கா, உங்ககிட்ட அது அதிகமாவே இருக்குது அப்படின்றது நினைக்கிறேன். சோ ரொம்ப நன்றி அக்கா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன?
7: எனக்கு MGR பாடல் பா, பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்கன்னு ஒரு பாடல் இப்ப இந்த வீணை வச்சுக்கிட்டே பாடிக்கிட்டு வருவாரா, அந்த பாடல் போட்டு விடுங்க.
6: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா, ரொம்ப நன்றிக்கா.
7: நன்றிப்பா.
6: பாம்பன்ல இருந்து தேவி அக்கா ஒரு குட்டி கருத்தா சொன்னா கூட கண்டிப்பா அவங்களுடைய வரிகள்ல இருந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளால ஒரு நாலு பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தானம் செய்யக்கூடிய உறுப்புகளோட பட்டியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிருள்ள ஒரு கொடையாளர் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறுநீரகம் இல்ல ஒரு நுரையீரல், கல்லீரலோட ஒரு பகுதி, கணையத்தோட ஒரு பகுதி, குடலோட ஒரு பகுதி, இதுதான் நம்மளால உயிருள்ள போதே நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே இறந்ததுக்கு அப்புறம் தானம் செய்யக்கூடிய உறுப்புகள்னு பார்த்தோம்னா கிட்னி, கல்லீரல், நுரையீரல், இதயம், கணையம், குடல், கை, அதுக்கப்புறம் முகம், இந்த மாதிரியான உடல் உறுப்புகளை நம்மளால தானம் கொடுக்க முடியும். அதே மாதிரி இயற்கை மரணம் அப்படின்னா விழி வெண்படலம், இதய வாழ்வு, எலும்பு, தோல், திசு தானம், இதெல்லாத்தையுமே பண்ணலாம். இதை தவிர இதயம், கல்லீரல், குடல், கிட்னி, நுரையீரல், கணையம், இந்த மாதிரியான உறுப்புகளை வந்து மூளைச்சாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சமீபமாக கிடையாது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் கூட நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். கேரளாவோட இளம் வயதுல உறுப்பு தானம் செஞ்ச ஒரு குட்டி குழந்தை பத்தி, அதாவது 10 மாத குழந்தை, அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க. அவங்க பேர் தான் ஆலின் ஷெரின் ஆப்ரஹாம். கிட்டத்தட்ட அவங்களுடைய உறுப்புகளை அவங்களுடைய பெற்றோர்களோட சம்மதத்தோட உறுப்பு தானம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பயனடைஞ்சவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாத குழந்தையும் 10 வயசு சிறுவனுமே அந்த ஒரு 10 மாச குழந்தை மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால அந்த அரசுமே அந்த ஒரு குழந்தைக்கு அரசு மரியாதையுமே செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உடல் உறுப்பு தானம் பண்றதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து மோகன் ராஜன் அவங்களுடைய வரிகள்ல 100 சாமி படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கைப்பட்ட போ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:37 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. உலக உடல் உறுப்பு தான தினத்துல நாமளும் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில உறுப்பு தானத்துக்கு குறிப்பிட்ட வயசு வரம்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா தானம் செய்யறவங்களோட மருத்துவ நிலைகளை மருத்துவர்கள் வந்து கண்காணிப்பாங்க. இப்ப 18 வயசுக்கு குறைவா உள்ளவங்க வந்து தானம் செய்ய விரும்பினாங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்களோட கையொப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு நேயர்மே நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: உங்களுடைய
2: பேர் என்ன?

0: இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அது யூஸ் ஆகாத ஒண்ணா போயிரும். நம்ம உடல் தானம் பண்றதுனால நம்ம உடம்பு வந்து மத்தவங்க படிக்கிறதுக்காக அது லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லா இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன்.
1: சோ இதே மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்ய என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: உடல் உறுப்புகள் தானம் பண்றதுனால நிறைய பேருக்கு கண் தானம் எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, இப்ப இப்ப வந்து இதெல்லாம் கல்லீரல் முதற்கொண்டு தானம் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. ஏன்னா முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை, இப்ப அந்த மாதிரிதான் வந்துருச்சு. அதனாலே நிறைய பேருக்கு லைஃப் எல்லாம் கிடைக்குது.
1: கண்டிப்பா. இருந்தாலுமே ஒரு சிலருக்கு குட்டி குட்டியான தயக்கங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: அவங்களுக்கு என்ன தயக்கங்கள்னா எதனால இருக்கும்னா, நம்ம ஒருவேளை அவங்க எதுவும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இதனால வந்து அது யூஸ் ஆகுமா இல்ல வேஸ்ட் ஆயிருமா சம்திங் அத மாதிரி எல்லாம் அவங்க யோசிப்பாங்க இல்லையா.
1: கண்டிப்பா. இருந்தாலும் இப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருக்குதா, நம்மளும் கொஞ்சம் இது தானம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு?
0: நான் வந்து எங்க வீட்டுக்கு தெரியாது நான் ரத்த தானம் பண்ணிருக்கேன்.
1: சூப்பர்.
0: பிளட் பேங்க்ல வந்து நான் போஸ்டிங் இருக்க போகும்போது வந்து ரத்த தானம் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் வீட்டுல இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் எனக்கும் இருக்கு, ஆனா எனக்கு ரத்த தானம் பண்றது ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. அப்ப வந்து ரொம்ப இது பிரெக்னண்டான லேடிஸ் வந்து ஏ பாசிட்டிவ், நான் என்னோட குரூப் வந்து ஏ பாசிட்டிவ், அவங்களுக்கு வந்து ரொம்ப இதா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்க போகும்போது நான் வந்து அந்த டைத்துல போஸ்டிங்ல இருந்தனா நான் என்னோட பிளட் வந்து டொனேஷன் பண்ணேன். அது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் எனக்கு அது சந்தோஷமான என்னோட ரத்தம் இன்னொருத்தவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு அப்படின்ட்டு.
1: ஒரு சூப்பரான விஷயத்தையும் உங்க வாழ்நாள்ல ஒரு தடவை பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி அக்கா உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து எனக்கு என் தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சிக்காக போடலாம், ஏதாவது என் தங்கச்சிக்காக போடண்டே பாட்டு நல்ல பாட்டா போடுங்க. ரத்தமே அந்த சாங் போடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றி.
0: ஓகே, தேங்க்யூ.
1: நம்ம ரிஜாசா பகழ்வியன் அவங்களுடைய மகள் அவங்க தான் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கிளாஸ்களுக்குமே இப்போ வந்து நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உடல் தானம் பண்ணுறது அப்படின்றது மருத்துவ ரீதியாக நிறையான்னு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் உடல் உறுப்பு தானம் செய்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. ஏன்னா சின்ன வயசில் உள்ளவங்களும் பண்ணலாம், பெரிய வயசில் உள்ளவங்களும் பெற்றோர்களோட சம்மதத்தோட கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா 2015 கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு பச்சிளம் குழந்தையோட அந்த தானமா கிடைச்ச உறுப்புகள் வந்து ரொம்ப பயனளிச்சது. சோ அவங்க தான் வந்து ரொம்ப சிறு வயதிலே தானம் கொடுத்த ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்தது. அவங்களுடைய பேரை வந்து வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துலையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மிகவும் ரொம்ப வயசான ஒரு கொடையாளி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்காட்லாந்தில் 2016 107 வயசு மூதாட்டி அவங்களுடைய இறப்புக்கு பிறகு கருவிழிகளை தானமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்கிறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் ஓம் படத்தில் இருந்து ரோகேஷ் அவங்களுடைய வரிகளில் ஒரு சூப்பரான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:46. உலக சுகாதார அமைப்போட தகவல் படி நம்மள, அதாவது மக்கள்ல நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறமா 0.01% பேர் மட்டும்தான் உடல் உறுப்புகளா இருக்கட்டும் இல்ல உறுப்பு தானம்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, 2019 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேருக்கு சிறுநீரகங்கள் தேர்வப்பட்டதாகவும் அதுல வந்து கிடைச்சது வெறும் 4% தான் இருந்தது அப்படின்ற ஒரு தகவலுமே அதுல இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நிலைகள்ல உடல் உறுப்பு தானம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஒரு சிலருக்கு நிறைய டவுட் எல்லாம் இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, உடல் உறுப்பு தானம் செஞ்சுட்டா குடும்பத்தினர்கிட்ட இருந்து பணம்லாம் வசூலிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கூடுதல் கட்டணம் எதுவுமே வசூலிக்க மாட்டாங்க. நம்ம உடல் உறுப்பு
5: வரப்பட்டதான் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ் இல்லை வேலை பார்க்குற இடங்கள்ல கண்டிப்பாக இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இருக்கலாம். மருத்துவர்கள் இதை பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவர்கள் இல்லை வந்து அதிகாரப்பூர்வமான வெப்சைட் இருக்கு இல்லையா, தேசிய உறுப்பு மற்றும் திசுமாற்ற அமைப்பு அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இதை பற்றின ஃபுல் தகவல்களுமே இருக்குது, நாமளுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு எல்லாருடைய எண்ணத்திலையுமே இருந்த ஒரு விஷயம், நானும் உடல் உறுப்பு தானம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எங்களுடைய சொந்தக்காரங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையுமே பகிர்ந்துகிட்டாங்க. சோ எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதோ இல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமோ அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போய் கடையில இருக்கிற மிட்டாய வாங்கி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போது அந்த மிட்டாய் எதுல செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல அதிகமா பொரிகடலை இல்லனா நிலக்கடலை பொரி இப்படிதான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்மளோட குழந்தைங்களும் நம்ம கிட்ட அதே மாதிரி காசு வாங்கிட்டு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுலயும் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி கலர் கலரா டிசைன் டிசைனா வச்சிருக்காங்க. அப்படி வாங்கி சாப்பிடுற உணவு பொருட்களால குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடல்ல பல பிரச்சனைகளும் வருது. நம்ம என்னதான் குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. தன்னோட பிழைப்புக்காக சின்ன கடை வச்சு விற்பனை பண்ற அவங்களையும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஆனா சிறுதானிய உணவுகளை சாப்பிடுறதுனால என்னென்ன பயங்கள் இருக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒரு சில பெற்றோர் சொன்னாலுமே குழந்தைங்க அதை கேட்க விரும்புறது இல்ல. இப்படி தன்னோட குழந்தை மட்டும் இல்லாம மற்ற எல்லா குழந்தைகளுமே ஆரோக்கியமான உணவுகளை, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சிறுதானிய தின்பண்டங்களால செஞ்சு கொடுத்து 17 வருஷமா அதை விற்பனை பண்ணி மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிற உமா கண்ணன் பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான் உமா கண்ணன். சின்ன வயசுல இருந்தே சிறுதானிய உணவுகள்ல சாப்பிட்டு வந்ததால திருமணத்துக்கு அப்புறமும் ரொம்ப பிடிச்ச உணவா மாத்தி அதையே சமைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவங்களோட பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அவங்க மூலமா குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம். ஆனா உமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னோட குழந்தைக்கு கொடுக்கற மாதிரியே மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சிறுதானியத்தோட பயன்கள் பத்தின விழிப்புணர்வை குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க மூலமா அவங்களோட பெற்றோருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதையே பிசினஸா பண்ணா என்னன்னு யோசிச்சு தன்னோட கணவர்கிட்ட கேக்கும் போது அவங்க கணவர் சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா? நீ செய்யற உணவு பொருளோட தரம் எப்பவுமே எந்த காரணத்துக்காகவும் குறைய கூடாது, ஏன்னா நீ செய்யற உணவு பொருளை தான் நானும் நம்மளோட குழந்தைகளும் சாப்பிடுவோம்னு சொல்லிருக்காங்க. இப்படி 2008 ஆரம்பிச்சதுதான் இவங்களோட ஸ்நாக்ஸ் கடை. முதல்ல கம்பு, அவல், பொட்டுக்கடலை, நவதானியம், பாசிப்பருப்பு உருண்டை, கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச பாயாசம், பருத்திப்பால், கொழுக்கட்டைன்னு செஞ்சு தன்னோட வீட்டுல இருக்கிற கார் ஷெட்லே வச்சு விற்பனை பண்ணிருக்காங்க. முதல் நாளே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இவங்க தொடங்கின 2 மாசத்திலேயே நிறைய ஆர்டரும் வந்திருக்கு. தனியாளா இருந்து 6 வருஷம் இவங்க ராத்திரி பகல்னு பார்க்காம கடினமா இதுக்காக உழைச்சிருக்காங்க. இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகவே வெளியில செஞ்சு கொடுக்கறத பாதியில நிறுத்திருக்காங்க. இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில ஆரோக்கியம் இல்லாத கலர் கலரா இருக்கிற தின்பண்டங்களை குழந்தைங்க வாங்கி சாப்பிட்டதை பார்த்ததும் இவங்களுக்கு மனசு கேட்காம மறுபடியும் 2 பெண்களை வேலைக்கு வச்சு இன்னும் வித்தியாசமா ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கேரட், பீட்ரூட், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சங்குப்பூ, வயலட் கலர்ல முட்டைக்கோஸ்லாம் இருக்கும்ல, அதுல இருந்து சாறு எடுத்து நிறைய கலர்ல தின்பண்டம் தயாரிச்சு அதை மட்கும் தன்மையுள்ள பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பால் கொழக்கட்டை பாயாசம் செஞ்சு அதையும் கொட்டாங்குச்சிலையும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் 10 விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒவ்வொரு உணவுப் பொருளையும் 5 ரூபாய்க்கு விற்பனையும் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டும் இருக்காங்க. மாசம் செலவுலாம் போக 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஆனா தன்னோட குழந்தைங்க மாதிரியே மற்ற குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைச்சு ஸ்நாக்ஸ் கடை தொடங்கி இன்னைக்கு அந்த தொழில சிறப்பா செஞ்சுட்டு வர்ற உமா கண்ணன் அவங்களுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. ஒரு சில பழங்கள்ல பார்த்ததுமே நமக்கு சாப்பிடுன்னு தோணும். அதுக்கு காரணம் அந்த பழத்தோட நிறம் இல்லனா வடிவம், அதோட சுவையா கூட இருக்கலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வகையான பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை நம்ம கட்டாயமா சாப்பிடணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல எல்லாம் நாவல் பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சம், பலாப்பழம், மாம்பழம், திராட்சை பழம், லிச்சி, தர்பூசணி அதிகமா கிடைக்கும். இதே இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல எல்லாம் பார்த்தோம்னா கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், சப்போட்டா, அன்னாசி அதிகமா கிடைக்கும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த சீசன்ல எந்த பழங்கள் அதிகமா கிடைக்குதோ அதை தவறாம நம்ம சாப்பிட்டுறணும். அப்பதான் எல்லா விதமான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும்னு. அந்த வகையில இப்போ நாவல் பழ சீசன் தொடங்கியிருக்கு. இந்த நாவல் பழம் மார்ச் மாசம் பூ போட்டு மே மாசம் பழமா ரெடி ஆகும். ஆனா இப்ப வரைக்கும் இதோட உற்பத்தி இருக்கு. இந்த நாவல் பழத்தை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காரணம் இதோட சுவை. நாவல் பழத்துல இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல கசப்பு சுவையுமே கலந்திருக்கும். ஒரு சில குழந்தைங்க இந்த நாவல் பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த நாவல் பழங்களை வச்சு ஜாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த நாவல் பழத்தினால நிறைய பயன்கள் இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், அயன் மாதிரியான தாதுக்களும், ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறனால இது நம்ம உடம்புல இருக்கிற இரத்த அளவை அதிகரிக்கும். நாவல் பழத்தை விட அதோட விதைகள், அதாங்க நாவல் பழ கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டைய நம்ம காய வச்சு பொடி பண்ணி காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான சுடுதண்ணில குடிச்சு வந்தோம்னா நம்மளோட ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். இதயத்தோட ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதையும் சரி பண்ணும். பல்லுல இருக்கிற கம்ஸ ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்ப குறைச்சி நல்ல கொழுப்ப அதிகரிக்கும். இன்னும் இதோட பயன்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த நாவல் பழத்தை வச்சு நாவல் பழ ஜாம் செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாம்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த நாவல் பழம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா, நாவல் பழம், கருப்பட்டி, அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம். முதல்ல தரமான நல்ல நாவல் பழங்களை எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவுனதுக்கு அப்புறம் அதை ரெண்டா பிளந்து அதோட விதைகளை, அதாங்க அதுக்குள்ள இருக்கும்ல கொட்டைகள், அந்த கொட்டைகளை நீக்கிக்கணும். ஒரு பாத்திரத்துல நறுக்கிய நாவல் பழங்களை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அதை தனியா வடிகட்டி அரைச்சு எடுத்துக்கணும். அடுப்புல ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல பொடி பண்ண கருப்பட்டிய சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். கருப்பட்டி பாகையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா கருப்பட்டிலையும் ஏதாவது கழிவுகள் இருந்தா நம்ம அரைக்கும் போது அது வந்துடும். இப்போ அடுப்புல மறுபடியும் ஒரு கடாய வச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நாவல் பழ ஜூஸையும் ஊத்தி அது கூடவே கருப்பட்டி பாகையும் சேர்த்துட்டு இதுல பாதி எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து மிதமான தீல நல்லா கிளறி வேக வைக்கணும். நல்ல வெந்து ஜாம் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஜாமை நம்ம ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டில நம்ம ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாவல் பழ ஜாம் இன்னும் டேஸ்டா இருக்கணும்னா நம்ம இது கூட ஏலக்காயோ இல்ல கிராம்பு கூட போடலாம். நாவல் பழ ஜாம் கெட்டு போகாம அதிக நாள் இருக்கணும்னா நம்ம பாட்டில நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு அதுல அடைச்சு வைக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலா நம்ம வெல்லமோ இல்ல தேன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தயாரிச்ச இந்த நாவல் பழ ஜாம நம்ம எப்படி விற்பனை பண்ணலாம்னா, கண்ணாடி ஜாடியில அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சரியான லேபிள் ஒட்டி அதுல ஜாம் தயாரிச்ச தேதியையும் காலாவதி தேதியையும் தேவையான தகவல்களையும் நம்ம எழுதிக்கணும். நீங்க இருக்கிற பகுதிகளில் உள்ள சின்ன கடைகள்லயோ இல்ல சந்தைகள்லயோ நம்ம நேரடியா கொண்டு போய் கூட நம்ம இதை விற்பனை பண்ணலாம். இல்லனா அந்த சின்ன சின்ன கடைகள் மூலமா பெரிய கடைகளுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுகள்லயும் ஜாம் விற்கிறதுக்கான ஒப்பந்தம் கேட்டு நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இணையதளத்திலையும் நம்ம விற்பனை பண்ணலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுறதால இது அதிக அளவுல விற்பனையும் ஆகும். இப்போ சீசன் இருக்கிறதால வீட்டுல ரிலாக்ஸா இருக்கிற பெண்கள் இதை ஒரு சுய தொழிலா கூட செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். இந்த ஜாம் எல்லாருக்குமே பிடிச்சதா இருக்கிறதால ஒருவேளை சுகர் நோயாளிகள் இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப அவங்களுக்கு சர்க்கரை போடாம நம்ம தயாரிச்சும் கொடுக்கலாம். ஜாம் தயாரிச்சு விற்பனை பண்ணி நம்மளும் தொழில் முனைவோர் ஆகலான்னு ஆசைப்படுற பெண்கள் தாராளமா இந்த தொழிலை செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: வயசு ஆகிட்டாலே பெண்களோட ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இதுல நார்மலா எல்லாருக்கும் வர மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலின்னு இருக்கும். இதையும் தாண்டி இந்த வயசுல பெண்களை அதிகமா பாதிக்கிற ஒரு நோய்னா அது மார்பக புற்றுநோய், அப்புறம் கர்ப்பவாய் புற்றுநோய் தான். இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் 127,000 பெண்கள் இந்த கர்ப்பவாய் புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க. 79,000 பெண்கள் இதனால இறந்தும் போறாங்க. ஆப்பிரிக்கா, இந்தியா, லத்தீன் அமெரிக்கா நாடுகளை சேர்ந்த பெண்கள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பெண்களோட கர்ப்பப்பைக்கும் யோனிக்கும், யோனினா பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் இருக்கும்ல, அதுல இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த யோனி. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பகுதி தான் கர்ப்பவாய், அதாவது சர்விக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பகுதியில வர புற்றுநோயை தான் கர்ப்பவாய் புற்றுநோயின்னு சொல்லுவோம். இந்த புற்றுநோய் எதனால வருதுன்னா, HPV அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இது ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ் தான் 99.9% இந்த புற்றுநோயை உருவாக்குது. HPV வைரஸ்ல மொத்தம் 180 மேற்பட்ட வகைகள் இருக்கு. ஆனா HPV-16 அப்புறம் HPV-18 இந்த வைரஸ் தான் புற்றுநோயை உருவாக்கும். இந்த புற்றுநோய் யாருக்கு அதிகமா வரும், இல்ல யாரு இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, இளம் வயசுலயே உடலுறவுல ஈடுபடுற பெண்கள், அப்புறம் உடலுறவுல இருக்கும் போது சுகாதார முறைகளை கடைபிடிக்காம இருக்கிறவங்க, சின்ன வயசுலயே அதிகமா கருக்கலைப்பு செய்யறவங்க, பல பேர் கூட பாலியல் உறவுல ஈடுபடுறவங்க, இவங்க எல்லாருக்குமே தான் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த

நோய்க்கான அறிகுறிகள் என்னெல்லாம்னா, முதல்ல இந்த நோய் முத்துனதுக்கு அப்புறம்தான் அறிகுறியே தெரிய ஆரம்பிக்குமா. அதிகமா வெள்ளப்படுறது, மாதவிடா இல்லாத நேரங்கள்லயும் இரத்த போக்கு வர்றது, உடலுறவுக்கு அப்புறமா இரத்த கசிவு வர்றது, இடுப்பு வலி, உடல் எடை குறையிறது, யூரின் போனதுக்கு அப்புறமும் மோஷன் போனதுக்கு அப்புறமும் வர பிரச்சனைகள், இதுதான் இதோட முக்கியமான அறிகுறிகள்னு சொல்லலாம். சரி, இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் வர்றதை நம்ம தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். இந்த HPV வைரஸ் தொற்று வந்ததுக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட 15 to 20 வருஷம் வரைக்கும் கர்ப்பப்பைக்குள்ள தங்கி இருந்து அப்புறம்தான் இது கேன்சரா மாறும். இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம கரெக்டான பரிசோதனைகள்லாம் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தா இதை தடுக்க முடியும். கர்ப்பவாய் புற்றுநோய் வராம நம்மளை பாதுகாக்க நம்ம HPV தடுப்பூசி போடுறது மூலமா 80% புற்றுநோயை தடுக்கலாம். 9 to 14 இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே 2 இந்த இன்ஜெக்ஷனை போடணும். அதுக்கு மேல வயசு உள்ளவங்க 3 போடணும். இந்த ஊசி போடுறதால பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்புமே வராது. 35 to 45 இடையில இருக்கிற பெண்கள் கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 2 செக் பண்ணி பாத்துக்கணும். இந்த பரிசோதனையை நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயோ இல்ல அரசு மருத்துவமனைகள்லயும் ஈஸியா கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை மட்டும் இல்லாம அதுக்கான சிகிச்சையை நம்ம செஞ்சுக்கலாம். 30 மேல இருக்கிற எல்லா பெண்களுமே கண்டிப்பா இந்த டெஸ்ட் பண்ணி இந்த வயசுல நம்மளுக்கு வர நோய்கள் இருந்து நம்மளை காத்து நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேட்க?

0: ஏனா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே செல்வ மகள் திட்டம் பத்தி தெரியும். அதாவது 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிற ஒரு திட்டம் தான். அதே மாதிரி தங்க மகன் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆண் குழந்தைகளுக்காகவும் அவங்களோட நலனுக்காக தனித்துவமா தமிழக அரசால அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் பொன்மகன் பொது வாய்ப்பு நிதி திட்டம். இந்த திட்டம் 2015 செப்டம்பர் 4 தமிழக அரசால நடைமுறைக்கு வந்துருச்சு. பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற ஆண் குழந்தைங்க தொடர்ந்து படிக்கணும், போதுமான பண வசதி இல்லாம படிப்ப பாதியில நிறுத்த கூடாதுங்கிறது தான் இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம்னே சொல்லலாம். இந்த திட்டத்துல சேரணும்னா குழந்தையோட பெற்றோர் தங்களோட ஆண் குழந்தைங்க பேர்ல போஸ்ட் ஆபீஸ்ல புதுசா ஒரு கணக்கு தொடங்கணும். இந்த திட்டத்துல சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா 10 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அந்த ஆண் குழந்தை பேர்லயே கணக்க தொடங்கிடலாம். ஆண் குழந்தைக்கு வயது வரம்போ இல்ல என்ன படிச்சிருக்காங்கன்னு தேவை கிடையாது. இந்த திட்டத்துல வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்களும் இல்ல அயல் நாடுகள்ல வாழ்றதுக்கான குடியுரிமை பெற்ற குழந்தைங்களும் இதுல பயனடைய முடியாது. இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆண் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், பெற்றோர் இல்ல பாதுகாவலரோட சரியான முகவரி இருக்கிற ஆதார் கார்டு, பான் கார்டு, போட்டோ. இந்த ஆவணங்களை போஸ்ட் ஆபீஸ்க்கு கொண்டு போய் பொன்மகன் திட்டத்துல விண்ணப்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதை நிரப்பிட்டு அது கூடவே விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்பாங்க. அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு பாஸ்புக் கொடுப்பாங்க. நம்ம டைரக்டா போஸ்ட் ஆபீஸ்லயோ ஆன்லைன்லயோ இல்ல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ங்கிற ஆப் மூலமா கூட நம்ம ஆன்லைன்ல பணம் கட்டிக்கலாம். இந்த திட்டத்துல வைப்பு தொகையா 500 ரூபாய் வச்சு 500ல் இருந்து 150,000 வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். இந்த தொகையை நம்ம மொத்தமாவோ இல்ல மாச மாசமா கூட செலுத்திக்கலாம். பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்துல கிடைக்கிற வட்டி தொகைக்கு வரி கிடையாது. இந்த திட்டம் மொத்தமா ஒரு 15 வருஷம் இருக்கும். இந்த திட்டத்துல நம்ம கூடுதலா கட்டணும்னு ஆசைப்பட்டோம்னா 5 வருஷத்துக்கு இந்த திட்டத்தை நீட்டிக்கலாம். அதையும் காலம் தாமதப்படுத்தாம 5 வருஷம் முடிஞ்சதும் அடுத்த 1 வருஷத்துக்குள்ளேயே நம்ம அதை செஞ்சிடணும். 15 வருஷம் முடியும் போது ஆண் குழந்தைக்கு 18 வயசு ஆகியிருந்தா தொகை மொத்தமாவே குழந்தையோட கையில தான் கொடுப்பாங்க. ஒருவேளை பணம் கட்டிட்டு இருக்கும் போதே குழந்தையோட பெற்றோரோ இல்ல பாதுகாவலரோ தவறிட்டாங்கன்னா குழந்தைக்கு 18 வயசு ஆகியிருந்தா அவங்களோட கையிலேயே பணத்தை கொடுத்துருவாங்க. இன்னொன்னு, இதுல நம்ம கடன் வாங்குறதுக்கான வசதியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து 3 வருஷம் தொகைய கரெக்டா கட்டி இருந்தோம்னா 2 வருஷம் முடியும் போது இருந்த தொகையில 25% மட்டும் நம்ம கடனா வாங்கிக்கலாம். அப்படி வாங்கின தொகையையும் நம்ம 3 வருஷத்துக்குள்ள நம்ம சரியா கட்டிட்டோம்னா 1% மட்டும்தான் நம்ம கிட்ட வட்டி வாங்குவாங்க. இந்த திட்டம் ஆண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டத்தை பார்க்காம நம்ம இப்போ சேமிக்கிற இந்த தொகை நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த திட்டத்துல சேர்ந்து உங்களோட ஆண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இப்பமே சேமிக்க தொடங்கலாமே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று காதலன் மற்றும் அன்பை ஆறுயிரை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: காதலன் மற்றும் அன்பை ஆறுயிரை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Bob Clearmountain meets with attitude, funky drums from hell. Sign up at the Crow.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று காதலன் மற்றும் அன்பை ஆறுயிரை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: குழந்தை வியக்கிற தன்மையை பறிகொடுத்து விடுகிறது. அந்த குழந்தை ஓடி வந்து நம்மிடம் வானவில்லை காட்டுகிறது. அது நமக்கு அதிசயம் இல்லை, ஏனென்றால் நாம் கைபேசியிலே முகநூலிலே நுழைந்திருக்கிறோம். நாம் அந்த அதிசயப்படுகிற தன்மையை கிள்ளிவிடாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகில் ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிக்கிறது. அது ஒரு கன்றை பார்த்து ரசிக்கிறது. அதற்கு ஒரு குழந்தை அப்பாவிடம் கேட்டது, ஏன் எருமைகளுக்கு மாட்டு பொங்கல் வைப்பதில்லை என்று. தந்தை சொன்னார், அங்கே போய் எருமை என்று சொன்னார். ஏனென்றால் அதற்கு மேல் அவருக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஒவ்வொரு குழந்தையும் கேள்விகள் கேட்கின்றன. அந்த கேள்விகள் அனைத்துமே வியப்பதால் வருகின்றன. இந்த உலகத்தின் ஒவ்வொரு போக்கையும் பார்த்து அவை வியக்கின்றன. அந்த வியக்கிற தன்மையை நாம் இழந்து விட்டதால் தான் வாழ்க்கையை வாசிக்காமல் இந்த பூமியிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வது வேறு, வசிப்பது வேறு. வாழ்வது என்பது அனைத்தையும் பார்த்து ரசிப்பது, வசிப்பது என்பது எப்படியாவது இன்று நாம் இந்த பொழுதை கழித்து விட வேண்டும் என்று நினைப்பது. வாழ்வது என்பது மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது. வசிப்பது என்பது இன்று நாம் வயிற்றை கழுவினால் போதும் என்று நினைப்பது. வாழ்வது என்பது தவம், வசிப்பது என்பது வரிசையிலே நிற்பது. வாழ்வது என்பது விண்மீன்களை பார்ப்பது, ஆனால் வசிப்பது என்பது காலால் மண்ணில் கோலம் போடுவது. வாழ்வது என்பது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பது. வசிப்பது என்பது அடுத்த நிமிடத்திற்கு என்படியாக சமாளிக்கலாம் என்று யோசிப்பது. வாழ்வது என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நறுமணமாக வேண்டும் என்று நினைப்பது. வசிப்பது என்பது என்னுடைய இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் என்று எண்ணுவது. நாம் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழாமல் பிழைத்து கொண்டிருப்பதுதான் காரணம். ஆகவே ஒரு சின்ன குழந்தை ஓடி வருகிறது, அது ஓடி வந்து ஒரு பூவை கொடுக்கிறது, அதை பார்த்து வியக்க வேண்டும். அந்த குழந்தையோடு அமர்ந்து வியக்கிற போதுதான் அது விஞ்ஞானியாகும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நேருக்கு நேராய் வரட்டும்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடாதான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நோபல் பரிசு பெற்ற ஓர் அறிஞரிடம் கேட்டார் ஒருவர், உன்னுடைய பெற்றோரின் பங்கு என்ன இதில் என்று? நான் பள்ளி முடிந்து ஓடி வருவேன், மற்ற தாய்மார்கள் எல்லாம் குழந்தையிடம் இன்று என்ன பதில் சொன்னாய் என்று கேள்வி கேட்பார்கள். என் தாய் மட்டும் இன்று ஆசிரியரிடம் என்ன கேள்வி கேட்பாய் என்று கேட்டார். என்ன கேள்வி கேட்பாய் என்று கேட்டதுதான் நான் நோபல் பரிசு பெற்றதற்கு காரணம் என்று அந்த குழந்தை சொன்னது. ஆக நாம் குழந்தைகளோடு சேர்ந்து வியக்கிறவர்களாக ஆகும். நம் வீட்டிற்கு முன்னால் ஒரு மழை மரம் இருக்கிறது. அந்த மழை மரம் ஏதோ மயில் ஒன்று தன்னுடைய சிறகுகளை எல்லாம் விரித்து கொண்டு நிற்பதை போல அழகாக இருக்கிறது. ஒரு நாள் கூட அந்த மரத்தை நாம் உற்று பார்த்ததில்லை. அது கீழே விழுந்த பிறகுதான் அப்படி ஒரு மரம் இருந்ததே நமக்கு தெரிகிறது. இப்படி நாம் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். இவான் ஓவான்ஸ்கி என்று ஒருவர் பெயர். அவருடைய விசித்திர கதை, இவான் ஓவான்ஸ்கியினுடைய விசித்திர கதை, எழுதியவர் ஊஸ்பென்ஸ்கி. ஊஸ்பென்ஸ்கி என்பவர் குல்ஜீஃபனுடைய சீடர். அந்த கதையில் இருக்கிற விசித்திரம் என்னவென்றால், 60 வயது ஆகிவிடுகிறது ஒருவன், பணியில் இருந்து ஓய்வு பெற்று விடுகிறான். அப்போது அவனுக்கு தோன்றுகிறது, இந்த வாழ்க்கையை நாம் சரியாகவே வாழவில்லையே, பல பேருக்கு ஓய்வு பெறுகிற போதுதான் இந்த பணியை நாம் சரியாகவே செய்யவில்லையே என்கிற சிந்தனை வரும். ஆனால் அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் ஒரு நாள் கூட கிடைக்காது. பணியில் இருந்து ஓய்வு பெற்றது போல அவன் 60 வயதானவுடன் யோசிக்கிறான், என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக வாழவில்லையே, நிறைய தவறுகள் செய்து விட்டேனே, என்ன செய்வது என்று யோசிக்கிறான். அவன் நேராக சென்று ஒரு மந்திரவாதியை பார்க்கிறான். அந்த மந்திரவாதியிடம் சொல்கிறான், நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழவில்லை, மறுபடியும் என்னை இளைஞனாக மாற்று, நான் இந்த முறை சரியாக வாழ்கிறேன். மந்திரவாதி சொல்கிறார், மாற்றலாம், ஆனால் கொஞ்சம் கடினம், பரவாயில்லை மாற்றுங்கள், நான் மாற்றி விடுவேன், ஆனால் அதற்கு பிறகு ஏன் மாற்றினாய் என்று கேட்கக்கூடாது. நீங்கள் பலரிடம் அவர்கள் கேட்கிற பொருளை கொடுத்து விடுகிறேன், பிறகு ஏன் கொடுத்தா என்று இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னை கேட்கக்கூடாது என்று சொல்லுங்கள் பாருங்கள், அந்த பொருளை திருப்பி தந்து விடுவார்கள். நிபந்தனைகளோடு வருகிற எந்த பொருளையும் யாரும் நேசிப்பதில்லை. அந்த மந்திரவாதி அவனை இளைஞனாக மாற்றி விடுகிறார். இவான் ஓவான்ஸ்கி இளைஞனாகி விடுகிறான், வாழ்கிறான். மறுபடியும் அதே தவறுகளை செய்கிறான். திரும்ப திரும்ப அதே தவறுகள் செய்துவிட்டு 60 ஆண்டுகள் ஆன பிறகு மறுபடியும் வந்து மீண்டும் என்னை இளைஞனாக ஆக்கு. மந்திரவாதி சொல்கிறான், எத்தனை முறை உன்னை மாற்றினாலும் நீ இப்படித்தான் இருப்பாய். ஏன் என்று கேட்கிறான். உன்னிடம் விழிப்புணர்வு இல்லை, நீ விழிப்புணர்வோடு வாழவே இல்லை. நீ எப்போது விழிப்புணர்வுடன் வாழ்கிறாயோ அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். இருக்கிற ஆண்டுகளையாவது விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறான்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நாம் வாழ்க்கையை வாசிக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த அறிஞர்கள் எல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்களே, இவர்கள் பல பேரும் தங்களுடைய சொந்த அவதானிப்புகளையும் சொந்த விழிப்புணர்வையும் தான் நூல்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த நூல்களை படிக்கிற போது நாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ரசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒரு நாடகத்தை வாசிக்கிற போது அதில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் சொல்வார், தொழுவது சுகமா, தோகையின் அணிந்த மார்பில் விழுவது சுகமா, விருந்துதான் உண்பது சுகமா, இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் சாய்ந்து அழுவதே சுகம், அறிந்தவர் அறிவாராக. கண்ணதாசன் சொல்லுகிறார் ராக மாளிகா என்பதில், மகாபாரதத்தை ஒருவன் எழுதுகிற போது அந்த கவிஞன் துகில் உரிகிற கட்டத்தை எழுதும் போது அவனே துரியோதனனாக வேண்டும், பிறகு அவன் துச்சாதனனாக வேண்டும், பிறகு அவன் பாஞ்சாலியாக வேண்டும், பிறகு அவன் பீமனாக வேண்டும், பிறகு அவன் அர்ச்சுனனாக வேண்டும், பிறகு அவன் யுதிஷ்டிரனாக வேண்டும், அப்போதுதான் அவனால் எழுத முடியும் என்று. நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது அந்த புத்தகத்தில் என்ன

0: பயணிப்பதால் ஏற்படுகிறது. பயணிப்பது மிகவும் அவசியம்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சிரிக்கவே முடியவில்லையே, சிரிப்பதப்படி. பட்டாடை, பஞ்சனை, பால், பழம், தேன், சுவை இட்டபடி செய்ய ஏவலாள். தொட்டிலே தவழும் போதே சுகத்தில் தவழ்ந்தேன். வெண்ணை திரழுகையில் தாழி உடைந்து விட்டதே, கண் திறந்து பார்த்தவுடன் காட்சி மறைந்து விட்டதே. வாழ்ந்தவன் தாழ்ந்து விட்டால் வரையோட்டிலும் கேவலம் என்பார்களே. இனி என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன்?

எந்த வேலை செய்வே, என்ன செய்யும் எனக்கு? சிந்திக்கு வழக்கம் என் மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறன் என் கரங்களுக்கும் இல்லையே. கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லை. எப்படி வாழ்வே, எப்படி வாழ்வே?

காந்தி ஏழ்மையை ஏற்றார், புத்தர் அவதியில் அலைந்தார். அவர்கள் நினைத்திருந்தால் சுகம் தானாக வந்திருக்கும். நான் இப்போது தேடினாலும் கிடைக்காது. நான் செல்வத்தில் திளைத்த போது என்னை ஒட்டி நின்றவர்கள், உறவு கொண்டவர்கள் இனி எங்கே வரப்போகிறார்கள்? யார் என்னை மதிப்பார்கள்? பஞ்சை நான் பராறினான்.

அம்மா அம்மா, உன் தாலாட்டு குரலை கூட நான் கேட்டதில்லையே. தாய் ஒரு பணக்காரி, தந்தை ஒரு சீமான் என்று எண்ணி வாழ்ந்தவராயிற்று. வீண்டு விட்ட நிலையை எண்ணி கதறுவேனா? அன்னை தாய்ந்து விட போகிறாளே என்று புலம்புவேனா? எதற்காக நான் அழுவேன்? அம்மா அம்மா.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது RS Health என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இவான் ஒசாங்கியருடைய கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விழிப்புணர்வோடு வாழ்வது எப்படி இருக்கும் என்பதையும் நான் சொல்ல வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருவர் கேட்டார். உலகத்தில் மிக சிறந்த சுயசரிதைகளில் ஒன்று பெஞ்சமின் பிராங்க்லின் எழுதியது. சின்ன சுயசரிதை தான். ஒருவர் வாழ்க்கையிலே எப்படி முன்னேற முடியும்? சாதாரணமான நிலையிலிருந்து மிகப்பெரிய அறிஞராக ஆக முடியும். ஏனென்றால் அவருடைய இடத்தில் ஜெஃபர்சனை போடுகிற போது எல்லோரும் சொன்னார்கள், ஜெஃபர்சன் ஹஸ் கம் டு ரீப்ளேஸ் பெஞ்சமின் பிராங்க்லின் என்று. அதற்கு ஜெஃபர்சன் சொன்னார், ஐ ஹவ் நாட் கம் டு ரீப்ளேஸ் பிராங்க்லின், ஐ ஹவ் கம் ஹியர் ஒன்லி ஆஸ் எ சப்ஸ்டிடியூட். ரீப்ளேஸ்மெண்ட் வேறு, சிலரை உங்களால் அவர்களுக்கு பதிலியை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். யூ கேனாட் ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபார் தெம். அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் சுயசரிதையை அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். அவர் எப்படி முதலில் கவிதை எழுதினார், சொந்த அண்ணனே அந்த கவிதையை ரசிக்கவில்லை, பிறகு எப்படி அவர் பயணப்பட்டார், எப்படி மற்றவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டார் என்பதை பற்றியெல்லாம் நுணுக்கமாக எழுதியிருக்கிறார். எப்படி சமூக நுண்ணறிவை வளர்த்துக் கொண்டேன் என்று அவர் எழுதுகிறார். சமூக நுண்ணறிவை வளர்க்காதவரை எவ்வளவு படித்தாலும் ஒருவர் வளர முடியாது. நீங்கள் மிகப்பெரிய அறிஞராக இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பள்ளியிலே அதிக மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கு நண்பர்கள் குறைவு. ஏனென்றால் அந்த மாணவர்கள் தாங்கள் எழுதிய குறிப்புகளை யாருக்கும் தரமாட்டார்கள். தனக்கு தெரிந்த விடையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். எங்கே அடுத்தவர்கள் தன்னுடைய மதிப்பெண்களை கபலீகரம் செய்து விடுவார்களோ என்று சகல நேரமும் ஒருவித பாதுகாப்பின்மையோடு இருப்பார்கள், சுயநலத்தோடு இருப்பார்கள். அப்படி சுயநலத்தோடு இருக்கிறவர்களிடம் யார் நட்பு வைத்துக் கொள்ள முடியும்? நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நண்பன் உங்களை விட மேல் என்று நினைத்தால் தான் அவன் உங்களோடு நட்பு கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை சமூக நுண்ணறிவினால் அவருக்கு ஏற்பட்டது. நிறைய நண்பர்கள் வாய்த்தார்கள், கற்றுக்கொண்டார், மிகப்பெரிய அறிஞராக மாறினார். அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், $100 நோட்டிலே அவருடைய படம் தான் இருக்கிறது. அதிக மதிப்புள்ள பணத்தில் படத்தை அச்சிடுவது தானே அதிக மதிப்பு. அதனால் அதிக மதிப்புள்ள பணத்திலே அவருடைய படம் அச்சிடப்பட்டிருக்கிறது, மதிப்பு வாய்ந்தவர் என்கிற அடிப்படையிலே. அந்த பெஞ்சமின் பிராங்க்லினிடம் கேட்டார்கள், நீங்கள் சுயசரிதை எல்லாம் எழுதிவிட்டீர்கள், மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி வாழ்வீர்கள்? அவர் சொன்னார், இதே மாதிரி தான் வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்ததற்காக நான் எந்த விதமாகவும் வருத்தப்படவில்லை, எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வரும் ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆக நாம் இந்த வாழ்க்கையை வாசித்து, உலகத்தை நேசித்து, ஒவ்வொன்றையும் வியந்து, ஒவ்வொரு மனிதரை சந்திக்கும் போதும் அவர் புதிய மனிதர் என்பதை போல பழகி, அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு நம் மனத்தை உறிஞ்சிக் கொள்கிற கடற்பஞ்சாய் வைத்திருப்போமே ஆனால் நாம் சரியாக வாழ்கிறோம், மறுபடியும் வாழ வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வராது. தாகூர் ஒரு இடத்திலே ஒரு கவிதையிலே குறிப்பிடுகிறார், ஒரு குழந்தையை தாய் எல்லா நகைகளையும் மாட்டி புத்தம் புதிய பட்டு உடைகளை எல்லாம் அணிவித்து வாசலிலே அமர வைக்கிறார். அங்கே குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றன. மண்ணிலே புரண்டு விளையாடுவது தானே குழந்தைகளின் பழக்கம். இப்போது அதை கூட நாம் அனுபவிப்பதில்லை. மண்ணிலே விளையாடினால் நோய் வந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். மண்ணை மிதிக்காமலேயே மண்ணுக்குள் போய்விடுகிற மனிதர்கள் உண்டு, பிறந்ததிலிருந்து இறந்தது வரை. அங்கே மண்ணிலிருந்து மண்ணுக்கு என்பதை மறந்து விடுகிறார்கள். அந்த குழந்தை சகல ஆபரணங்களையும் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? அது அந்த ஆபரணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மற்ற குழந்தைகளோடு விளையாடுவதற்குத்தான் தயாராக இருக்கிறது. நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமே இந்த கடன் வாங்கிய அறிவு, இது ஆபரணங்களைப் போல நம்மால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாமல் செய்து கொண்டிருக்கிறது. கலீல் கிப்ரானுடைய ஒரு அற்புதமான உருவக கதை உண்டு. ஒரு பெரிய ஞானி, ஞானி அல்ல, தன்னை ஞானியாக நினைத்து கொண்டிருப்பவர், மெத்த படித்தவர், அவர் தன்னுடைய செருப்பு பழுதாகிவிட்டது என்று செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒருவரிடம் செருப்பை கொடுத்தார். அந்த செருப்பை அவர் பார்த்துவிட்டு, நிறைய பழுதாகி இருக்கிறது, சரி செய்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். உடனே அந்த அறிஞர் கேட்டார், கொடுங்கள், சீக்கிரம் போக வேண்டும், வேறொரு முக்கியமான பணி இருக்கிறது, அவ்வளவு அவசரம் என்றால் இந்த செருப்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேறொருவர் செருப்பை கொடுத்தார். உடனே கோபம் வந்துவிட்டது அந்த அறிஞருக்கு. வேறொருவர் செருப்பை நான் காலியை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்றார். வேறொருவருடைய அறிவை உங்கள் மூளையிலேயே ஏற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்புறம் என்ன இதற்கு என்று பதில் சொன்னார் அவர். ஒரு குழந்தை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு எப்படி அவஸ்தைப்படுகிறதோ அப்படி இந்த கடன் வாங்கிய வாசித்த அறிவை வைத்துக் கொண்டு நாம் இம்சைப்படாமல் இருப்பதற்கு, வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி அதை வாசிப்பதற்கு முயற்சி செய்வதுதான் முக்கியமான வழி. இந்த வாழ்க்கையை வாசிப்பதனால் என்ன லாபம்? உங்களிடமிருந்து அறிவு வெளிப்படும், ஆனால் அந்த அறிவு வெளிப்படுகிற போது அது தண்ணீரை பன்னீராக்கியதை போல மாற்றி வெளிப்படுத்தும். அது சர்க்கரையும் அரிசியும் சர்க்கரை பொங்கலாக்கியதை போல கொடுக்கும். அங்கே உங்கள் அனுபவங்கள் அதிலே இழையும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: கணக்கு பா

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சிங்காரிக்கின் வீதி அங்கில் கண்ணி வைத்தேன். காதலுக்கு சீதனமாய் இதயத்தை கொண்டு வந்தேன்.
1: எப்பா என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
2: முடியாதுப்பா, என்னால முடியாது.
1: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
2: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
1: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
2: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
1: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
2: எப்படி, புரியலையே.
1: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
2: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
3: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் ஹெல்த் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: எப்படி ஒரு புணுகு பூனையினுடைய அந்த கழிவு கூட வாசனையோடு இருக்கிறதோ அதை போல. புணுகு பூனை பற்றிய ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். புணுகு பூனைகள் காப்பி தோட்டங்களிலே புகுந்து அந்த காப்பி கொட்டைகளை தின்றுவிடும். அந்த காலத்திலே டச் மக்கள் தாங்கள் மட்டும்தான் காப்பி அருந்துவார்கள், தோட்டத்திலே பணியாற்றுபவர்களுக்கு அந்த காப்பியை தரமாட்டார்கள். இந்த புணுகு பூனைகள் காப்பி கொட்டையை தின்றுவிட்டு அந்த காப்பி கொட்டையை எச்சமாக வெளியேற்றும். இவற்றை பொறுக்கி சுத்தமாக்கி அந்த பணியாளர்கள் காப்பி தயாரித்து உண்பார்கள். ஒரு நாள் அப்படி அவர்கள் தயாரிக்கிற அந்த காப்பியை பார்த்த பிறகு ஏதோ அவர்கள் திருட்டுத்தனமாக தயாரிக்கிறார்கள் என்று நினைத்து அதை பிடுங்கி ஒருவர் குடித்து விட்டார் டச்காரர். மிகவும் சுவையாக இருந்தது, அவர்கள் அருந்துவதை விட சுவையாக இருந்தது. அப்போதுதான் புணுகு பூனை ரகசியம் அவருக்கு தெரிந்தது. இப்போது புணுகு பூனையினால் கிடைக்கிற காப்பி கொட்டை சந்தையிலே கிடைக்கிறது மிகவும் விலை அதிகம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்க. எப்படி தன் உடலில் சுரக்கிற ஒரு திரவத்தை முத்தாக ஒரு சிப்பி மாற்றி காட்டுகிறதோ அதை போல நம்முடைய வழிகள், அனுபவங்கள், வியப்புகள், நாம் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் நம்முடைய படிப்பை ரசவாதம் செய்து மாற்றுவதற்கு இந்த வாழ்க்கையை வாசிக்க வேண்டும். என் நண்பர் ஒருவர் நிறைய படித்தவர், ஆனால் படிப்போடு நின்றவர் அல்ல, வாழ்க்கையை வாசித்தவர். அவர் ஓய்வு பெற்றுவிட்டு புத்தகங்களை எல்லாம் எழுதி கொண்டிருப்பார். மாலை வேளைகளில் வந்து எங்களோடு பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார். உடல் நலம் கெட்டுவிட்டது, மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார்கள். இனி அவர் பிழைப்பது சிரமம், வீட்டிலேயே வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். படுத்த படுக்கையாக வீட்டிலே இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நான் சென்றேன். சிரித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முகத்தில் எந்த மரண வலியும் இல்லை. அவரிடம் நான் கேட்டேன், உங்களுடைய இறுதி முடிவாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. இப்போது உங்களுக்கு ஏதேனும் கவலை இருக்கிறதா? அவர் சொன்னார், எந்த கவலையும் இல்லை, நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். அவர் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை, எனக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்த அவருடைய மனைவியும் மகிழ்ச்சியாக இருந்தார். இருவருடைய முகத்திலும் எந்த சலனமும் இல்லை. தான் இறந்து போவதை பற்றி எந்தவித சலனமும் இல்லாமல் அவர் இருந்தார் அல்லவா, அவர்தான் வாழ்க்கையையும் வாசித்ததற்கு ஓர் அடையாளம்.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐபன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தந்தை அன்னையும் இல்லை தலைமுறை சொந்தம் இல்லை வஞ்சி மலர் கொடி வந்து விழுந்தது மாதிரி கூட்டதும் இல்லை காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே வளரின் பக்கிளை

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க?

0: உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோட உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே. அப்போ

0: எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடி தாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பாக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு ரெண்டாவது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மற்றும் தங்கச்சி மடம்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் இன்னொரு உணர்ச்சியா உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

கூட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: நாஜான் ஹோரே.
0: அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம்னா பழமொழி விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது நாங்கள் வந்து பாதி பழமொழி சொல்லுவோம், அந்த மீதியை வந்து நீங்கள் தான் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094-439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததாக விளையாட்டு தகவல் நம்ம ஜான்கோரிப் தம்பி சொல்லுவாங்க.
1: ம், ஓகேக்கா. அதாவது நேற்று யார் யாருக்கு மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னா, நான் எப்பயும் டிஎன்பிஎல் தானே சொல்லுவேன், அந்த வகையில் நேற்று மதுரை பேந்தர்ஸ் வீசஸ் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு நடந்திருக்கு. இதில் யார் டாஸ் வின் பண்ணது அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு நாங்கள் பவுலிங்கே முதல்ல போடுறோம், மதுரை பேந்தர்ஸ் வந்துட்டு நீங்கள் முதல்ல பேட்டிங்கே ஆடுங்கன்னு சொல்லிட்டு விளாட்றாங்க. இவங்க வந்துட்டு பவுலிங் போட்டதில் மதுரை பேந்தர்ஸ் 171 அப்படிங்கிற ஒரு ரன் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்த நம்ம திண்டுக்கல் டிராகன்ஸ் அவங்க 150 அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. அதனால 21 ரன் வித்தியாசத்தில் மதுரை பேந்தர் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்சும் நடந்துச்சு, அதுதான் சேலை சர்பன்ஸ் விசஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு. இதில் யார் ஜெயிச்சது அப்படின்னா டாஸை சூப்பர் கில்லிஸ் தான் ஜெயித்தாங்க. இவங்களும் பவுலிங் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி திண்டுக்கல் டிராகன்ஸ் பவுலிங் சொன்னாங்களோ அவங்களும் இதே மாதிரி பவுலிங் சொல்லியிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இவங்க நல்லா ஒரு சூப்பரான பவுலிங் போட்டு 20 182 மட்டும் சேலம் பேந்தர்ஸால் அடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்துட்டு ஈஸியாக அதை 16.4 ஈஸியாக முடிச்சிடுறாங்க. அதாவது 4 வித்தியாசத்தில்.
0: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு என்ன சிறப்பு நாள் அப்படின்னு தெரியுமா ஜான்கோரே?
1: தெரியலேக்கா.
0: இன்னைக்கு வந்துட்டு உலக உறுப்பு தான தினம், அதுக்கப்புறம் வந்து சர்வதேச இடது கை பழக்கம் உடையோர் அந்த தினமுமே ரெண்டு தினத்தை வந்து இன்னைக்கு சிறப்பு நாளாக கொண்டாடுறாங்க. சரி, உலக உறுப்பு தான தினம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது?
1: அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம தியானம் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம்தான்.
0: ஆமாம், கரெக்டு தான். நம்மளோட நம் மரணத்துக்கு அப்புறமும் கூட மனித உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்கிறது மூலமாக மற்றவர்களோட அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வை வந்து மக்களிடையே அந்த ஏற்படுத்துகிறதுனால தான் இந்த நாளாக அனுசரிக்கப்படுது. இன்னொன்று வந்து வலது கை இடது கை பழக்கம் உடையோர் தினம்னா எல்லாருமே நம்ம வந்து வலது கையில் தான் எழுதுறதா இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும், ஆனால் ஒரு சிலர் வந்து இடது கை பயன்பாட்டாளராக இருப்பாங்க. அதாவது இடது கையில் தான் எழுதுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இடது கையில் தான் பண்ணுவாங்க. அவங்க சந்திக்கிற அந்த சவால்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி அவங்கள தனித்துவத்தை கொண்டாடுறதுக்காண்டியும் 1976 அந்த முதல் அதிலிருந்து இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுதான். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே சொல்லியிருக்கோம், பழமொழி விளையாட்டு. நாங்கள் வந்து பாதி பழமொழி சொல்லுவோம், மீதியை வந்து நீங்கள் தான் நிறைவு செய்யணும். அப்படி நேயர்களுக்கான முதல் பழமொழி என்னன்னு கேட்டுறீங்களா ஜான்கோரே?
1: அகத்தின் அழகு.
0: அகத்தின் அழகு, மீதியை வந்து நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094-439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வீட்டானோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: ஜான் ஹோரே.
3: அடுத்ததான் நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்க்கா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
3: ஆமாக்கா, அதோட அந்த பழமொழியோட விளக்கம் தெரியுமாக்கா?
5: எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியும்க்கா, நீங்க சொல்லுங்க கேட்போம்.
5: அகத்தின் அழகா ஒரு மனிதருடைய முகத்தை வச்சு அவருடைய நடவடிக்கை பாகம் கண்டுபிடிக்கிறோம், அவருடைய தோற்றங்கள்.
3: ஆமாக்கா, கரெக்ட்.
5: அதுடைய அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்.
3: ஆமாக்கா, கரெக்ட்.
5: பேச்சு சுடு சுடுனு பேசுறது, கொள்றது, அதை வச்சு ஒரு மனிதருடைய இதை கண்டுபிடிச்சிருக்கோம்.
3: கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
5: தெரியல இருந்து
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா. நம்ம தமிழரசி அக்காவுமே கரெக்டா சொல்லி அந்த பழமொழியோட விளக்கத்தையுமே சொல்லிட்டாங்க. அதாவது ஒருத்தவங்களோட மனநிலை, கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு அவங்களோட முக பாவனைகளை வச்சே நமக்கு வந்து தெரிஞ்சிடலாம். அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்ததா நம்ம ஜான்கோரே தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
6: ஓகே, ரீட் பண்ணிட்டு இருந்தால நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த புக்கை வாசிக்கிறேன். நான் வாசிக்க போகிற புக்கோட பேர் ரகசிய தோட்டம். இதை யார் எழுதுனா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஹாட்சன் பவுனட் எழுதுனாங்க. இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பிச்சது அப்படின்னா சுகுமாரன் அவங்க மொழிபெயர்ப்பிச்சாங்க. 8வது தலைப்பு வாசிக்க போகிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். தோட்டத்திற்கு போகும்போது மேரி காலினை பார்த்தாள். சோர்வாக இருந்தாலும் நல்ல மனநிலையில் காலின் இருந்தாள். தோட்டத்தில் உள்ள பறவைகள் அதன் கூடுகள் பற்றியும் கனவு கண்டதாக கூறினான். டிக்கன் மேரிக்காக தோட்டத்திலே காத்திருந்தான். அவன் ஒரு குட்டி குதிரையில் வந்திருந்தான். குட்டி குதிரையில் மேரி அதன் பெயர் என்ன என்று கேட்டாள். அதன் பெயர் ஜம்ப் என்றான். அந்த குட்டி குதிரை மேரியின் கன்னத்தில் முட்டியது. டிக்கனுடைய நரிக்குட்டியும் காகமும் இரண்டுக்கும் ஒரு பெயர் இருந்தன, நட் மற்றும் ஷால் என்று பெயரிட்டிருந்தான். காலின் செய்த ரகளுகளை பற்றி மேரி கூறினாள். பாவம் அவன், வெளிக்காற்றை சுவாசிக்க அவனை தோட்டத்திற்கு அழைத்து வருவோம், இனிமேல் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றான் காலின். காலின், உன்னை பார்க்க விரும்புகிறேன். நான் உன்னை பார்க்க வரும்போது உன் நண்பர்களுடன் வா. காலினை தோட்டத்திற்கு அழைத்து வருவதற்கு அப்போது திட்டமிட்டு கொள்வோம் என்றாள் மேரி.
3: சரி ஓகே, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் என்ன கதை அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம கேட்ட அப்பளே கேட்ட அந்த அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்க்கு இன்னொருத்தவங்க வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜுமே பண்ணியிருக்காங்க. தென்காசிலேருந்து செல்வன் அண்ணா அவங்களுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததான் நானுமே ஒரு ஊட்டச்சத்து பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு காய்கறி பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம அன்றாட உணவில் வந்து சேர்த்துக்கிற ஒரு உணவு தான். அது என்ன காய்னா சுரைக்காய். சான்கோரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுரைக்காய்
6: சாப்பிடவே செஞ்சுருக்கீங்க.
3: சரி ஓகே. இந்த சுரைக்காய் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான அந்த திரவத்தை பெற உதவுது. குறிப்பாக வந்து வெயில் காலத்தில் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் சாப்பாட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. சுரைக்காயில் வந்து நார் சத்து, வைட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. செரிமான பகுதியை சீராக வச்சுக்க பயனுள்ளதாக இருக்குது. பெண்களுக்கு வந்து அந்த இரத்த சோகையை போக்குற திறன் வந்து இந்த சுரைக்காய்க்கு வந்து இருக்குது. இதை தாண்டி இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறது, குடல் புண்ணை ஆத்துறது, மூல நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சுரைக்காய் வந்து ஒரு நல்ல மருந்துனே கேள்விப்பட்டிருக்கேன். சுரைக்காயில் வந்துட்டு ஃபோலட் இருக்கிறனால நம்ம உடம்பில் வந்து புதிய செல்கள் உருவாக வந்து உதவுது. சுரைக்காயை வந்து கூட்டு, குழம்பு, பொரியல், சூப்னு பல வகையில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். பருப்பு சேர்த்து இந்த கூட்டு செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். சுரைக்காய் பார்க்க வந்து பெருசாக இருந்தாலுமே அதில் வந்து நீர் சத்து தான் அதிகமாக இருக்கிறனால லேசான காய்கறியில் ஒன்றா தான் இந்த சுரைக்காயுமே இருக்குது. அதனால தான் நம்ம பாரம்பரிய சமையலில் வந்து சுரைக்காய்க்கு வந்து ஒரு தனி இடமே இருக்குது. சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பழமொழி விளையாட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பாதி பழமொழி சொல்லுவோம், நீங்கள் மீதியை வந்து சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
2: நாஜான் ஹோரே.
1: இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஜான் கோரே தம்பியுமே ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியிலையுமே ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம், அதாவது பழமொழி விளையாட்டு தான். நாங்கள் வந்து பாதி பழமொழி சொல்லுவோம், மீதி பழமொழியை நீங்கள் சொல்லணும். அப்படி நேயர்களுக்கான அடுத்த பழமொழி வந்து நம்ம ஜான் கோரே தம்பி சொல்லுவாங்க,
2: அதாவது ஆற்றுல போட்டாலும் ஆனந்து தான் போடணும்.
1: என்ன நீங்கள் ஃபுல்லாகவே சொல்லிட்டீங்களே,
2: சொல்லிட்டீங்க. சரி, ஏதாவது கேளுங்க நீங்கள்.
1: சரி, வேறு ஏதாவது கேட்போம். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
2: ஓகேக்கா, வாசிக்க ஆரம்பிக்கிறேன். மதியம் அறைக்கு திரும்புவதற்கு முன் மீதி காலின் அறைக்கு சென்றாள். காலின் உன்னை பார்க்க விரும்புகிறான் என்று மார்த்தா தகவலை கூறினார். தோட்டத்தோடு வாசனையோடு வருகிறாய் என்று காலின் சொன்னான். அதை கேட்டு மேரி சத்தமாக சிரித்தாள். பதிலுக்கு காலின் இன்னும் அதிகமாக சிரித்தான். அவர்களுடைய நிற்காத சிரிப்பை ஹாலில் இருந்த மிஸ்ஸஸ் மேக்லாக் கேட்டு திகைத்து போனார். அணில் குட்டிகள் நட் ஷெல் பற்றியும் குதிரை குட்டி ஜம்ப் அவளுடைய கன்னத்தில் மோதியதை பற்றியும் மேரி காலினுக்கு சொன்னாள். டிக்கனுக்கும் இருப்பது போல் எனக்கு நண்பர்கள் இல்லையே என்று வருத்தப்பட்டான் காலின். டிக்கனுடைய விலங்கு நண்பர்கள் உனக்கும் நண்பர்கள்தான் என்றாள் மேரி. இப்படி நீ சொன்னது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. நாளை காலையில் டிக்கன் அவனுடைய நண்பர்களுடன் இங்கு வருவான். நீ எந்த கவலையும் படாதே என்றாள் மேரி. அன்று மாலை டாக்டர் காலினை பார்க்க வந்தார். காலினின் ரகலையை பிறகு அவர் வருவது வழக்கம். சோபாவில் நேராக அமர்ந்தார். நேரடியாக காலினிடம் சென்றார். மேரியுடன் உற்சாகமாக பேசி கொண்டிருந்த காலினை பார்த்து டாக்டர் அசந்து விட்டார். நேற்றிரவு நடந்ததை பற்றி கேள்விப்பட்டேன் என்றார் டாக்டர். நான் நன்றாக இருக்கிறேன், நாளைக்கு வெளியே போக போகிறேன் என்று காலின் பதில் சொன்னதை கேட்டு இன்னும் அசந்து போனார் டாக்டர். காலினின் நடவடிக்கையை பரிசோதித்த டாக்டர் திருப்தி அடைந்தார். நீ வெளியே போய் வருவது நல்லதுதான், நீ சுவாச காற்றை சுவாசிப்பது நல்லது என்றார்.
1: சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்னதுன்னா, அளவுக்கு மிஞ்சினால். இதை தொடர்ந்து அடுத்த பாதியை வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்கும் இந்த பழமொழி தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நான் என்ன தகவலோடு வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். சமையலறையில் வந்து இருக்கிற கேஸு, ஸ்டவ்வு, தீப்பெட்டி, லைட்டர் இந்த மாதிரி பொருட்களை வந்து குழந்தைங்க வந்து விளையாட்டாக பயன்படுத்தக்கூடாது. நெருப்பை வந்து நேரடியாக தொட முயற்சி பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. அதனால் சமையல் செய்கிறப்ப குழந்தைங்க வந்து அடுப்புக்கிட்ட விளையாடாமல் இருக்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பு பழக்கம். அதே மாதிரி அடுப்பில் இருக்கிற பாத்திரம் வந்து சூடாக இருக்கும், பாத்திரத்தோட கைப்பிடியை பிடிக்கிறது, சூடான உணவு கோப்பையை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுக்கறது, அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தை தொடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க வந்து செய்யக்கூடாது. தீப்பெட்டி இல்லைன்னா லைட்டர் கிடச்சா அதை வந்து எடுத்துகிட்டு விளையாடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட வந்து சேர்ந்து யார் முதல்ல வந்து நெருப்பை பற்ற வைக்கிறா பார்ப்போம் அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணக்கூடாது. கிச்சனில் வந்து கேஸ் வாசனை வர மாதிரி தெரிஞ்சால் கூட குழந்தைங்க வந்து தாங்களாகவே வந்து அந்த கேஸ் அடுப்பையோ சிலிண்டரையோ சரி செய்ய வந்து முயற்சி பண்ணக்கூடாது. உடனே அங்கே இருக்கிற அங்கேருந்து விலகி பெற்றோர் இல்லைன்னா பெரியவங்கள்ட்ட சொல்லணும். கிச்சன் சாப்பாடு செய்கிற அந்த இடம் மட்டும்தான் கிச்சன் இல்லை, இது வந்து விளையாடுறதுக்கான ஒரு இடம் இல்லை. அதனால் பெரியவங்களும் குழந்தைங்களை வந்து கிச்சனுக்குள்ளெல்லாம் விளையாட வைக்கக்கூடாது. பெரியவங்க வந்து சமைக்கிறப்பையுமே குழந்தைங்களுக்கு வந்து இடையூறு பண்ணாமல் பாதுகாப்பான இடத்துல வந்து இருக்கிறதே நல்லது. நெருப்பை வந்து விளையாட்டாக நினைக்காமல் அதுலேயுமே பாதுகாப்பாக இருக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டுருக்கோம். பழமொழி விளையாட்டு. அடுத்ததா ஒரு பழமொழியுமே கேட்டிருந்தோம், அளவுக்கு மிஞ்சினால். இதோட பாதியை வந்து நீங்க சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சந்தனத்தை கரைச்சு தாண்டா கண்ணத்துல பூச, தட்டு வரிசைய பிரிச்சு விடா ஊரே முறைச்சு பார்க்க. என்ன பெத்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 91.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் ஜான் ஹோரேப்.
2: சரி, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
3: ஆமாக்கா, இப்போ கண்டினியூ பண்ணுறேன்.
2: ஓகே,
3: நான் நன்றாக இருக்கிறேன், நாளைக்கு வெளியே போக போகிறேன் என்று காலின் சத்தமாக பதில் சொன்னதை கேட்டு டாக்டர் இன்னும் அதிர்ச்சி அடைந்தார். காலினின் நடையை பரிசோதித்து டாக்டர் திருப்தி அடைந்தார். நீ வெளியே போய் வருவது நல்லது என்றார். என்னை என் உறவினால் மேரிதான் அழைத்து செல்கிறார், கூடவே ஒரு பையன் வருகிறான் என்றான் காலின். அவன் பெயர் என்ன என்று கேட்டபோது டிக்கன் என்றான் மேரி. ஒரு ஓ டிக்கனா என்று சிரித்த டாக்டர், அவன் பாதுகாப்பு தருவான் என்றார். காலினிடம் நேற்றிரவு தூக்க மாத்திரை சாப்பிட்டாயா என்று கேட்டார். இல்லை என்ற காலின், மேரி தோட்டத்தை பற்றி பேசியே தூங்க வைத்து விட்டாள் என்றான். நீ நினைவில் வைத்து கொள்ள என்று நினைவூட்டினார் டாக்டர்.
2: சரி, ஓகே, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் அதாவது நாளைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அங்கே கிடைக்கிற அந்த தடயங்களை மட்டும் வச்சு உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா? சில நேரத்தில் வந்து ஒரு மனிதரோட நடத்தை, சிந்தனை, நினைவுகள் கூட வந்து முக்கியமான தகவலை தரலாம். மனித மனதையும் சட்டத்தையுமே இணைச்சு ஆய்வு செய்கிற துறை தான் ஃபோரன்சிக் சைக்காலஜி. இதை தமிழில் வந்து தடய உளவியல்னு சொல்லுவாங்க. தடய உளவியல்னா மனிதர்களோட சிந்தனை, உணர்வுகள், அப்புறம் வந்து நடத்திய சட்டம், அப்புறம் வந்து குற்றவியல் தொடர்பான சூழல்களை வந்து உளவியல் அடிப்படையில் ஆய்வு செய்கிற துறை. இந்த படிப்பில் வந்து உளவியல், மனித நடத்தை, நினைவாற்றல், மனநிலை மதிப்பீடு, குற்றவியல், ஆராய்ச்சி முறைகள்னு பல விஷயத்தை வந்து கற்று தருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருத்தரோட நினைவில் வந்து அந்த நிகழ்ச்சி எப்படி பதிஞ்சிருக்குன்றதோட முக்கியத்துவத்தை வந்து உளவியல் மூலமாக வந்து கற்றுக்கிறாங்க. இந்த துறையில் மேல் படிப்பு அப்புறம் தேவையான தொழில் தகுதிகள் வந்து பெற்றவங்க உளவியல் ஆராய்ச்சியாளர், சட்டம் தொடர்பான ஆராய்ச்சியாளர் துறையில் வேலை பார்க்கலாம். குற்றம் நடந்த இடத்துல கிடைக்கிற தடயங்கள் மட்டும் பார்க்கறது இல்லை, மனித மனசுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் அறிவியல் மூலமாக புரிந்து கொள்கிற ஒரு துறை தான் தடய உளவியல். சரி, அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜாபீர்.
0: சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம்?

0: பழமொழிக்கமா?
1: சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றிக்கா.
1: இன்னைக்கு வந்து நம்ம ஜாபீர் தம்பியோட பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்?
0: 13வது
1: பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சரி, அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஒரு கேமுமே விளாண்டுட்டு இருக்கோம்ல. நம்ம வந்து கேள்வியுமே கேட்டிருந்தோம், அளவுக்கு மிஞ்சினால் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து சாதிக்கண்ணா வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதோட விளக்கமுமே சொல்லியிருக்காங்க. தேனே சாப்பிட்டாலுமே எல்லாமே ஒரு அளவு தான், அது வந்து எல்லா வகைக்குமே பொருந்தும். உறவாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டா குஸ்தியிலேருந்து சம்பவக்காரி படம் பாட்டுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததான் மண்டபம்லேருந்து ஃபாத்திமா அக்கா, அவங்களுமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த இதுக்கான விளக்கமுமே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டியூட் படத்துலேருந்து நல்லா இருப்போ பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த அக்காக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு சரி, அடுத்ததான் பிறந்த நாள் பாய் வந்துட்டு என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
0: அக்கா, ஆணியின் உலகில் சிறார் அவள் உதயசங்கர் அவளால் ஏகப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் அப்புறம் எங்க? நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். ஜாய்ஸ் சந்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க.
0: நன்றிக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: சரிக்கா,
2: எனக்கு என்ன பழமொழி சொல்லுங்களே?
1: அது பிறந்த நாள் பாய கேப்பாங்கக்கா.
0: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு,
1: அது நாங்க கேட்டுட்டோம். நீங்க வந்து வேற பழமொழி கேளுங்க.
0: வேற என்ன பழமொழி கேட்கலாம் இல்லைங்க, நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு நிறைய எனக்கு தெரியும், கத்தி முனையோட அதாவது பேனா.
1: நீங்க ஃபுல் பழமொழிய சொல்லக்கூடாது, கத்தி முனையோட.
0: ஓகேக்கா. கல்விய டேஷ் ஆயுதம். ஈஸியான கேள்வி. கல்விய டேஷ் ஆயுதம்.
2: கத்தி முனைய விட
0: இல்லக்கா.
1: இல்லக்கா, அவன் வேற பழமொழி கேக்குறாங்கக்கா. கல்விய டேஷ் ஆயுதம்.
2: கல்விய டேஷ் ஆயுதம்.
1: அது வந்து கத்தி முனையை விட பேனா முனை அப்படி அது வரும் கா. ஆனா இதுவே வந்து வேற பழமொழி கேக்குறாங்க கா. கல்வியே
2: ஆயுதம். கல்வியே ஆயுதம்.
1: அதுக்கு நடுவுல வந்து ஒரு வார்த்தை வரும் கா.
2: எனக்கு யாம் இருக்கே சொல்ல முடியலையே.
1: சரி ஓகேக்கா, நம்ம ஜாபர் தம்பி வந்து அந்த பழமொழிய சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கான மீனிங் சொல்றீங்களாக்கா நீங்க? சரி சொல்லிருங்க ஜாபீர்.
0: கல்வியே சிறந்த ஆயுதம்.
1: கல்வியே சிறந்த ஆயுதம்.
2: இதுக்கான
1: விளக்கம் சொல்லிருங்க கா நீங்க.
2: கல்வி இருந்தா தான் புழைக்க முடியும். ஆயுதமே கல்விதான்.
1: ஆமா,
2: கல்வி இருந்தா நம்ம எங்க போனாலும் புழைச்சிக்கிடுவோம்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா.
2: கல்விதான் ஆயுதம் சொல்றது. அது வந்து நம்ம ஆயுதம் இல்ல, அது எல்லாத்துக்குமே கல்வி தான், எல்லாமே நம்மளுக்கு.
1: ஆமாக்கா. சரிக்கா, உங்களுக்கு என்ன பாடல்க்கா வேணும்?
2: எனக்கு வந்து புது பாடல்ல ஏதாவது ஒரு பாடல் பாடுங்களேன்.
1: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
2: டாடால ஒரு பாட்டு போடுங்கம்மா.
1: டாடாலையாக்கா. சரிக்கா, நன்றிக்கா.
2: நல்லதுமா.
1: நம்ம யாசினா காக்கு வந்து பழமொழி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலனால அதோட விளக்கத்தை வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் நம்ம ஜாபிர் தம்பியுமே வந்துட்டு, நீங்க என்ன ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா தான்க்கா.
1: சொல்லி.
0: உடனே வந்து ஆணி சொன்னானா, ஏ யார் நீ, உன் பேர் என்ன, எங்க வீட்டு தோட்டத்துல என்ன செய்யற அப்படின்னு கேட்டிருப்பாள்ல, அதற்கு மண்புழுவும் அதுக்கு முன்னாடி நம்ம பேசுறதுக்காக ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க.
1: வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
3: ஆனந்தன், இயற்கை உழவன், திருப்பத்தூர் மாவட்டம்.
1: ஓகேண்ணா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும்மா. ஜாபீர் தம்பி கொடுங்க.
1: ஜாபீர் தம்பி
0: பேசுறேன்.
3: ஹலோ, வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
3: டீனேஜ்ல காலை எடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க சிறப்பா வளர்ந்து நிறைய படிச்சு ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டர் லெவலுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன்.
0: என்ன கேம்
3: விளையாடணும்?
0: என்ன அப்படின்னா, கத்தி முனையோட பேனாவோட
1: பேனா

0: கூர்மையானது. ஆமாண்ணா, சரி. அந்த பழமொழியோட விளக்கம் தெரியுமாண்ணா?
1: அதாவது வந்து கட்டி முனையில வந்து ஜெயிக்க முடியாத பல விஷயங்களை தேனாமுனையில் ஜெயிச்சிருக்கிறார்கள் பழைய அரசியல் தலைவர்கள். அதே மாதிரி நம்முடைய இலக்கியங்களும் சரி, தேனாமுனைக்கு வலிமை அதிகம். அரசர்கள் கூட தன்னுடன் வந்து புலவர்களை கூட வைத்திருப்பார்கள். தற்போதும் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் வந்து பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் இதுல வர செய்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. அதை செஞ்சுதான் பெரும்பாலான விஷயங்கள் நடக்குது.
0: ஆமாண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா. உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
1: பயிர்களுக்கு இடைவெளி எப்படி இருக்குன்றதுக்காக வேண்டி ஒரு பழமொழி அந்த காலத்துல சொல்றது. நெல்லுக்கு
0: என்னதுன்னா,
1: நெல்லுக்கு
0: நெல்லுக்கா
1: தெரியுமா? தெரியாது. அடுத்த வார்த்தை சொல்லுங்க.
0: நெல்லுக்கு
2: கொஞ்சமாவது கொஞ்சம் பெருசா கொடுங்க.
1: இடைவெளி இடைவெளி இடைவெளி கேப் இன் பிட்வீன் தி கிராப்ல வந்து கேப் உள்ள விடணும்.
0: நெல்லுக்கு தெரியலையேனா? அதாவது நெல்லுக்கு டாஸ். ஆனா எனக்கு இதுக்கான பழமொழிக்கான அந்த இது தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, நான் அடுத்ததாக ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து சாஃப்ட் பால் அப்படின்ற ஒரு கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். சாஃப்ட் பால்னால் ரெண்டு டீம் வந்து சேர்ந்து விளையாடுற ஒரு குழு விளையாட்டு தான். சரி, இந்த சாஃப்ட் பால் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மற்றொரு டீம் வந்து ஃபீல்டிங் செய்யும். பேட்டிங் செய்யற பிளேயர் கையில மட்டைய வச்சுட்டு எதிரணி டீம் வீசுற அந்த பந்தை வந்து அடிக்க முயற்சி பண்ணணும். பந்து அடிச்சோன்னு வந்து பிளேயர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கிற பேசஸ் சொல்ற அந்த இடத்துல நோக்கி வந்து ஓடுவாங்க. பொதுவாக வந்துட்டு மைதானத்துக்கு நாலு பேசஸ் இருக்கும். ஒரு பிளேயர் அதை சுற்றி ஓடி திரும்ப அவங்க நின்ற இடத்துக்கே வரணும். அந்த டீமுக்கு வந்து ஒரு ரன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஃபீல்டிங் செய்கிற டீம் வந்து பந்தை வேகமாக பிடிச்சி ஓடுற அந்த பிளேயரை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த கேமில் வந்து பிச்சன்ற வீரர் வந்து பந்தை பேட்டிங் செய்கிற பிளேயரை நோக்கி வீசுவாங்க. பேட்டர் அந்த பந்தை வந்து மட்டையால் அடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த விளையாட்டில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு பிளேயர் பந்தை அடிச்சுட்டு ஓடுறப்ப ஃபீல்டிங் டீமும் அதே நேரத்தில் பந்தை தேடி ஓடுவாங்க. யார் வந்து வேகமாக செயல்படுறாங்கன்றதுல தான் இந்த கேமோட முடிவே இருக்குது. சரி, இந்த கேமை கேட்டோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
2: கிரிக்கெட் தாங்க எனக்கு லைட்டாக வருது.
0: ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. கிரிக்கெட் மாதிரி தான் இந்த கேம் இருக்குது. அடுத்ததான் நம்ம ஆனந்தனண்ணா வந்துட்டு நெல்லுக்கு டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களே சொல்லலாம். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல்களுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: முகமது சாதிக்.
0: சாதிக் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, குட் ஈவினிங் ரெண்டு பேருக்கும்.
0: குட் ஈவினிங்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கண்ணா.
2: என் பேரு ரஹ்மான், தங்கச்சி மண்டல இருந்து.
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
2: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோண்ணா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமே. நான் ஆனா நம்ம ஆனந்தண்ணா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போனாங்கண்ணா. அவங்க வந்து விவசாயத்தை பத்தி ஒரு பழமொழி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லிட்டு போனாங்கண்ணா. உங்களுக்கு தெரியுதான்னு பாக்குறீங்களாண்ணா?
2: சொல்லுங்க.
0: நெல்லுக்கு டாஸ், வாழைக்கு டாஸ், தென்னைக்கு டாஸ்.
2: நெல்லுக்கு டாஸ், வாழைக்கு டாஸா?
0: ஆமாண்ணா. இது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு பழமொழியான, ஆனா என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கண்ணா.
1: எனக்கு இன்னொரு பழமொழியும் தெரியும்.
2: நெல்லுக்கு நெல்லுக்கு நண்டு, வாழைக்கு வண்டு, தென்னைக்கு தேலா.
0: ஆமா, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட அப்படின்னு கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க?
2: என்ன
0: பாடல் வேணும்னா பழமொழி, அதாவது நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேலோட அப்படின்ற மாதிரி கரெக்டான பதிலுமே சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பி, என்ன நீங்க என்ன தகவலோட இன்னைக்கு வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு ஜாபிர் பர்த்டேனால
0: ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க.
1: ஹாப்பி பர்த்டே ஜாபிர். ஹாப்பி பர்த்டேடா, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: என்ன நீங்களே திரும்ப ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றீங்க?
1: தேங்க் யூ சொல்றப்ப இல்ல, ஹாப்பி பர்த்டேன்னு தெரியாதனமா சொல்லிட்டங்க.
0: சரி ஓகே. அடுத்ததான் நீங்க வந்து புக் ரீட் பண்ணுவீங்கல்ல, அதையும் ரீட் பண்றீங்களா?
1: அந்த புக்கு பேர் என்னன்னா வித்தைக்கார சிறுமி. அது ஒரு சிறிய நாவல். அது எழுதுனா பார்த்தீங்கன்னா விஷ்டம்பரம் சரணன் அவர்கள்.
0: வாசிங்க. சரி, அடுத்த பகுதியில் வந்து நம்ம சாதிக் தம்பி வாசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஜாபிடு தம்பிக்கு பிறந்த நாள்னால நம்ம சாதிக் தம்பியுமே ரொம்ப குஷியாக இருக்காங்க போல. அதனால அடுத்த பகுதியில் வந்து வாசிப்பாங்க. அடுத்ததாக நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு குழந்தைக்குமே உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு, கேள்வி கேட்குறதுக்கு, புதிய விஷயத்தை வந்து பற்றி சிந்திக்கிறதுக்கு, கருத்துக்களை வளர்த்துக்கிறதுக்குன்னு உரிமை இருக்குது. குழந்தைகளுக்காண்டி சிந்தனை அப்புறம் மனசாட்சி உரிமைன்னு இருக்குது. ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறப்ப அந்த கேள்வியை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாம அவங்களோட சிந்தனைக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். குழந்தைங்க வந்து கேள்வி கேட்குறப்ப அவங்களோட அறிவும் சிந்திக்கிற திறனும் வளருது. உதாரணத்துக்கு ஸ்கூலில் ஒரு பாடம் படிக்கிறப்ப குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியாமல் இருக்கலாம். அந்த கேள்வியை வந்து தடுக்காமல் குழந்தைங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் நம்ம திரும்ப சொல்லலாம். இந்த உரிமை குழந்தைங்களுக்கு வந்து சுயமாக சிந்திக்க, கேள்வி கேட்க, புதிய விஷயத்தை வந்து ஆராய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு குழந்தையோட ஒவ்வொரு கருத்துமே சரியாக இருக்கணும், இல்லை ஆனால் சரியாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் தன்னோட கருத்தை வந்து உருவாக்கிக்கிற வாய்ப்பும் இருக்கணுன்றது தான் இந்த உரிமையோட முக்கியமான கருத்து. சரி, அடுத்ததாக நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்ண்ணா.
3: ஆ வணக்கம்ப்பா.
0: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்கண்ணா.
3: சூப்பரா
0: போய்கிட்டு இருக்கனா? அங்க எப்படி போகுதுனா?
3: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல கிளைமேட்ல
0: எப்பயுமே போல வெயில் தான். ஒரு கேமுமே விளையாண்டு இருக்கோமே, கேட்டீங்களானா? அதாவது நாங்க பழமொழி சொல்லுவோம்னா, அது வந்து பாதி சொல்லுவோம், நீங்க வந்து மீதிய சொல்லணும்னா. உங்களுக்கான பழமுனி வந்து யானைக்கு அடி டாஸ். ரொம்ப ஈஸியானதுண்ணா. கரெக்ட் தானா? இந்த பழமொழியோட விளக்கம் தெரியுமாண்ணா?
3: ஆமா, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கும் பின்னடைவு அப்படிங்கறத வருவது சகஜம்.
0: ஆமாண்ணா, கரெக்ட் தானா? ரொம்ப சூப்பர்ண்ணா.
3: பழமொழி சொல்லுங்க.
0: இன்னொரு பழமொழியானா, ஆத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போல.
3: எப்பொழுதுமே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அங்க போனாதான் தெரியும் அதுக்கு இது எவ்வளவோ தேவையா.
0: ஆமாண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
3: நம்ம
0: சந்திரசேகரனா வந்து ஒன்னு இல்ல ரெண்டு பழமொழிக்கு வந்துட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம யாசின் அக்கா கேட்ட பாடல் இப்பதான் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: முகமது சாதிக்.
2: அடுத்ததா நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பழமொழி விளையாட்டு ஒன்று கேட்டுட்டு இருக்கோம். அதாவது நாங்க பாதி பழமொழி சொல்லுவோம், மீதியை வந்து நீங்க சொல்லணும். அடுத்ததான் நேயர்களுக்கான பழமொழி என்னதுன்னா, சூடு கண்ட பூனை டாஸ். இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததா இப்ப சாதிக் தம்பி வாசிக்க ரெடியா இருக்கீங்களா?
3: வாசிக்க ரெடியா காக்கா. அந்த புக்கு பேர் என்னன்னா வித்தை கால சிறுமி. அது ஒரு சிறிய நாவல். இது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவண அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு. அக்கா வாசிக்கலாமாக்கா?
2: வாசிங்க.
3: இது நான்காம் பட்டம், நான்காம் டிங்கி.
2: நான்காம் டிங்கியா?
3: ஆமாக்கா.
2: சரி ஓகே, வாசிங்க.
3: டிங்கி பறந்தே நமர நமர்ந்துள்ள நமர்ந்துள்ளான் ஒரு வித்தைக்காரம் வித்தைக்காரமிருந்து தம்பி அந்த உல.
2: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சொல்லுங்க. நான் நல்லா இருக்கீங்களா?
4: இன்னைக்கு
2: நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேட்டிங்களா? உங்களுக்கான கேள்வி வந்து சொல்லிடுவானா?
4: சொல்லுங்க.
2: சூடு கண்ட பூனை, மீதிய வந்து நீங்க தான் நான் சொல்லணும்.
4: அடுத்த
2: பழமொழி வந்து நம்ம ஜாபிர் தம்பி கேப்பாங்க.
4: என்ன பாடல்? எனக்கு
2: என்ன பொருள்னா, சண்டைக்கு போய் வந்து ஆயுதங்களை பயன்படுத்துறத விட அறிவு கூர்மையாலும் சிந்தனையாலும் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே அதை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு.

0: Are they? கல்லல் அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் வந்துட்டு அந்த டிங்கி அந்த கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நானுமே இன்னொரு தகவலுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கும். தட்டில் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்தாலே அதை வந்து கீழே கொட்டிடலான்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரணமாக தோணலாம். ஆனால் அந்த ஒரு கைப்பிடி உணவுக்கு பின்னாடி வந்து ஒரு விவசாயியோட வந்து உழைப்பு, தண்ணி, மின்சாரம், நேரம்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாட்டோட அருமையை பற்றி சொல்லி வந்து புரிய வைக்கணும். சாப்பாடு வந்து கடவுளுக்கு வந்து சமமானதுன்னுமே சொல்லுவாங்க. நம்ம உணவை வந்து வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, தேவையான அளவுக்கு மட்டுமே நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வச்சாலுமே உணவு மிஞ்சிடுச்சுன்னா யாருக்காவது வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். காய்கறி அருகி போயிடுச்சுன்னா அதை செடிக்கு உரமாக போடலாம். குழந்தைங்களுக்கு வந்து உணவோட மதிப்பை சொல்கிற அப்போ விவசாயிகள் வந்து எப்படி உணவை உற்பத்தி செய்கிறாங்கன்றதுமே எளிமையாக சொல்லலாம். ஒரு நெல் வந்து ஒரு நெல் விதையை வந்து சாப்பாடை நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு வந்து பலரோட உழைப்பு வந்து இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளையில நாங்களுமே இந்த மாதிரி சோறு சாப்பிட முடியலன்னு மண்ணுக்குள்ளெல்லாம் புதைச்சி வச்சு காக்கா தோண்டி அடிலாம் வாங்கியிருக்கோம். இதனால தான் திருவள்ளுவர் வந்து எப்போவுமே சாப்பிட்றப்ப வந்து பக்கத்தில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்களாம். ஏன்னா ஒரு பருக்கை வந்து கீழே விழுந்தா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது கீழே விழுந்தா கூட அந்த ஒரு பருக்கையை வந்து குச்சியை வச்சு எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காண்டி. ஆனால் இதுவரையிலையுமே அவங்க வந்து ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ணதே இல்லை. குழந்தைங்கள்ட்ட மட்டும் சொல்லாமல் பேரண்ட்ஸுமே கொஞ்சம் வந்து அதை செயல்படுத்தி காட்டினா தான் குழந்தைகளுக்குமே அது புரியும். சரி சாதிக், நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவீங்களா?
0: சாப்பாடு சாப்பிடுவோங்க. அப்படி எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சுன்னா சாப்பிட விட்ருவேன். எங்கள் பாட்டியில் யாருக்காவது சாப்பிடுவாங்க, நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா எங்கள் அத்தை யாருக்காச்சும் கொடுத்துருவோங்க.
1: சரி ஓகே. ஆனால் அறியாத வயசில் நம்ம எல்லாருமே அந்த சாப்பாடை வந்து சாப்பாட்டோட அருமை தெரியாமல் வேஸ்ட் பண்ண தான் செய்வோம். ஆனால் அந்த ஒரு அரிசிக்காண்டி நம்ம விவசாயிகள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் அதை நினச்சிட்டு நம்மளுமே திருவள்ளுவர் மாதிரி ஒரு பருக்கையை கூட சிந்தாமல் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனாலுமே நம்மளுமே அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். சரி, அடுத்தடுத்ததாக நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மற்றும் தங்கச்சி மடம்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: முகமது சாதிக்.
3: சரி, நீங்களுமே ஒரு இதை கதையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே,
4: அந்த இது பார்த்தீங்கன்னா வித்தைக்கார சிறுமி. அதான் நான் இங்கிலீஷில் சொல்லணும்னா சர்க்கஸ் கேர்ள். இது பார்த்தீங்கன்னா எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களால் இயக்கப்பட்டுச்சு. வாசிக்கலாமாக்கா?
3: ம், வாசிங்க.
4: டிங்கு காட்டுங்க, காட்டுள் காட்டுக்குள் பறந்தும் புதிக இருந்தது. ஒன்று ஒன்று போனது டிங்கி. இதுக்கு முன் யானையை பார்த்ததே இல்லையே. மலல் சாப்பிடு, ஆசீர்வாதம் செய்யும் இந்த யானை நடந்து போகிறா.
3: அடுத்து வாசிங்க.
4: வேக பார்ந்து டிங்கி வேகளை பிடித்து ஓடியது.
3: சரி, இதை தொடர்ந்து நாளைக்கு வந்து அவங்க என்ன வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதோட கதை என்ன அப்படின்னு கேட்போம். சரி, அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால் வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 14 கிலோமீட்டரில் இருந்து 39 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வர யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா மற்றும்
4: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசி எஃப்எம் 90.4. அதுக்கு முன்னாடி நம்ம சாதிக் தம்பி முகமது சாதிக் மற்றும் அனைவருக்கும் டாட்டா.
3: நம்ம மீரான் யூசுஃபானா ஒரு விஜய் படமுமே கேட்டாங்கல்ல, கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கடலோர மாவட்டம். தமிழ் இலக்கியம் நம்ம பகுதியை நெய்தல் நிலம் அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து கண்டிப்பாக கடல் உணவுகளாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்மள நிறைய பேர் டெய்லியும் மீன் சாப்பிட்றவங்களாக இருப்போம். மீன் சாப்பிட்டுட்டு தூங்கலைன்னா எனக்கு தூக்கம் கூட வராது அப்படின்ற ஆட்கள்லாம் கூட இருப்போம். வெளியூர்களுக்கு போனால் கூட மீன் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்களா இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மேல நம்மளுக்கு அவ்வளவு பிரியம் இருக்கும். என்னதான் நம்ம டெய்லியும் மீன் கடல் உணவுகள்லாம் சாப்பிட்டாலும் கூட அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா இது என்னென்ன நோய்க்கு மருந்தாகுது இதெல்லாம் பார்த்துதான் சாப்பிட்றோமா, அதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இல்ல? அதை தான் இன்னைக்கு கேள்வியா கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் தெக்குவலேருந்து பேசுறேன், ரவி பேசுறேன்.
5: நம்ம வந்து நிறைய கடல் உணவுகள் வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிட்றோம். நம்மளோட பகுதியில் வந்து மீன் இது எளிதாக கிடைக்கிற ஒரு உணவு, நம்ம டெய்லியுமே சாப்பிட்றோம். ஆனால் வந்து மீன்லேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றோமா?
6: கண்டிப்பாக தெரிஞ்சா சாப்பிட்றோம். ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் வந்து என்னன்னா டாக்டர் சொல்லிடுறாங்க இந்தந்த மீனில் என்னென்ன விட்டமின் இருக்கு, இந்த மீனை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது பார்த்தோம்னா அது கண்டிப்பாக உண்மை தான். இப்போ ஒரு மீனை இருக்கட்டும்னா எவ்வளோ மீன் எவ்வளோ சாப்பிடலாம், அது வந்து உடம்புக்கு வந்து கேடே கிடையாது அப்படின்னு டாக்டரே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அதே மாதிரி நண்டு கனவா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நோய்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம். சிரா இருந்துருவாங்கள்ல இந்த, அதாவது சிறானா சின்னது குட்டி இந்த வர்றோம்னா அதெல்லாம் வரைய சார்ந்தோம்னா பால் உள்ள விஷயங்கள், இந்த பெண்களுக்கு குழந்தை வருதா இருந்தால் பால் இங்கே இப்போ இல்லாமல் சில குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல கொடுத்தோம்னா அதனால் வந்து பால் ஊற உள்ள தன்மைக்கு உள்ள மருத்துவம் மறைக்கு. அதுமாதிரி கடல் வளத்தில் இருக்கிற எல்லா மீன் வளமாக இருக்கட்டும், எல்லா திருக்க நண்டு கனவா விரால் எல்லாமே ஒவ்வொரு நோய்க்கு கட்டுப்படுத்துகிற உள்ள தன்மை அதுகளுக்கு இருக்கு. அதனால மீனும் சரி எல்லாமே வந்து நோய்க்கு கட்டுப்படுத்த உள்ளதுதான், நோயை உண்டாக்குறதே கிடையாது. அது டாக்டரே ஒன்று அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது அவ்வளவு சத்து இருக்கு மீன்கள். அதனால கண்டிப்பா மீனை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
5: ரொம்ப நன்றி என்ன உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு,
6: ரொம்ப நன்றி.
5: பாடல்களை தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், என் பேர் பெஞ்சிகிலாஸ் காமராஜர், நகர் முதல் திருவிழந்து பேசுகிறேன்.
2: நம்மளுக்கு வந்து பொதுவாகவே நம்மளுடைய பகுதி ஒரு கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால மீன் உணவுகள், கடல் உணவுகள் அப்படின்னா அதில் வந்து தட்டுப்பாடே இருக்காது, எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளும் டெய்லியும் சாப்பிடுவோம். ஆனால் வந்து அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கோமா, தெரிஞ்சு சாப்பிட்றோமா?
3: கடல் மீன்லேருந்து எல்லா பேருக்குமே வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்லி தெரியும். எல்லா மீன்லேயும் சத்து இருக்குன்னு தெரியும். இன்னொன்று, கடல் உணவில் நம்ம சாப்பிட்றோம்னா வந்து எந்த ஒரு உரம் போட்டு வளர்க்கல, எதுவும் போட்டு வளர்க்கல, அது இயற்கையாக வளர்றது. இப்போ ஆற்று மீன் சொல்லினா ஒரு கம்ம மீன்னா அது நல்லது, இனி மீன் ஒரு மாதிரியாக இருக்கும், அது எந்த இடம் சாப்பிட்றதுன்னு சொல்லி சொல்லலாம். கடல் மீனை பொறுத்தளவுக்கு அது சுத்தமான உணவு, சரியா? சரியான சத்து வந்து மிகுதியான சத்து இருக்குது. எல்லா பல வகையான மீன் இருக்குது, பல வகையான மீன் இருக்குது, அதில் நிறையா சத்து, ஏகப்பட்ட மீன் இருக்குது. சிராவ மீன்லாம் வந்து இப்போ தாய்கள்லாம் தாய்மார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா நல்லா வந்து அதில் வந்து சாப்பிட்டா பால் ஊடு நல்லா காராக இருக்குன்னா தாய்களுக்கு கொடுத்தா அதுவும் அப்படி தான் பால் வளர்த்து தான். அதனால் கடல் உணவு வந்து எல்லாமே சத்தான பொருள். புறசக்தி வட்டா வளர்க்குறோம் இல்லை, அது வந்து இயற்கையான உணவு, ரொம்ப அருமையான உணவு, நம்மளுக்கு ரொம்ப ஒரு அதிசயமான பொருள் தான்.
2: இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த காரால், அதுக்கப்புறம் வந்து சுறா இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வேறு என்னென்ன மீன்கள் வந்து எதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
3: இப்போ நகரைய சொல்கிறாப்புல, அந்த உருட்டு நகரை சொல்கிறாப்புல, அது வந்து சரியான கால்சிய சத்து இருக்குன்னு சொல்கிறாப்புல இருக்குது. நம்ம சொல்கிறாப்புலாம் அவங்க வந்து ஆராய்ச்சி மூலம் சொல்கிறாங்க, நம்ம இயற்கையாக சொல்கிறோம். அந்த நகரைய வந்து நம்ம சரியான கால் செய்ய சத்து இருக்கு அந்த நகரில், உருட்டு நகரில். ஆமாம், அதே மாதிரி நிறையா மீன் உணவு, மீன் புள்ள வந்து சத்தான உணவு தான் அது. மீன் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு வந்து மீன் சாப்பிட்டாலே எந்த ஒரு யாதையும் இருக்காது, எதுவும் இருக்காது. உடம்பு சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ அந்த மீன் சாப்பிட்ற பிள்ளையே நல்லா இருக்கும். நண்டு, நண்டுல நண்டை வந்து ஒரு நேரம் என்னமோ ஒரு காய்ச்சல்னு சொன்னாங்க, அந்த நண்டை சூப்பு வச்சு சாப்பிட்டா, நாங்கள் நண்டை பானை கணக்கில் வச்சு சாப்பிடுவோம். நண்டு இறால் எல்லாம் பானை கணக்கில் அவிச்சு ரெண்டு உள்ள மூணு உள்ள சேர்ந்துட்டு மொத்தம் உட்காந்து, அப்போ வந்து கருப்பரிசி கஞ்சி நல்லா ரவுண்டில் உட்காந்து ஒரு வள்ளத்தில் ஏறி அவ்வளோ நேரம் குடிப்பாங்க. ஆமாம், நண்டில் அவ்வளோ ஒரு அருமையான சத்து இருக்குது. அந்த காய்ச்சல் அந்த நண்டை சாப்பிட சொல்லிட்டாங்க, அவ்வளோ ஒரு சத்து இருக்குது, அணுக்கள் கூடும் சொல்லி. இந்த மாதிரி இருக்கிறனால நம்பி நல்லா சாப்பிடலாம். நண்டு, நண்டு மீன், கடல் உணவு எல்லாமே

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்தி போன். நம்ம இருக்கிறது நெய்தல் பகுதி. நெய்தலின் தொழில் அப்படின்னா அது மீன்பிடி தொழில். உணவு அப்படின்னா கடல் உணவுகள். கடல் உணவுகள் கிட்டத்தட்ட மனிதர்களால 165,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? நவீன மனிதர்களின் முன்னோடியான ஹோமோசெபியன் அப்படின்றவங்க தான் வந்து முதல்ல கடல் உணவுகளை தேடி சேகரிச்சு சாப்பிட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிருக்கிறது தென்னாப்பிரிக்கால இருக்கிற ஃபினாக்கி பாயிண்ட் அப்படின்ற ஒரு குகையில. இதுக்கான ஆதாரங்கள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதிகமா இன்றைய காலகட்டங்கள்ல 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடல் உணவுகளை சாப்பிடுறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தனி மனிதர், அதாவது ஒரு தனி மனிதர் மட்டுமே 78 கிலோ ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுறாங்களாம் கொரிய நாட்டுல. அதனாலதான் கடல் உணவுகளுடைய நுகர்வுல முதல் இடத்துல கொரிய நாடு இருக்குது. அதே மாதிரி 66 கிலோ ஒரு தனி நபர் சாப்பிட்டு நோர்வே நாடு 2வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம 1960வது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 2 மடங்கா மாறிக்கிட்டு இருக்குது கடல் உணவுகள் சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2000 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அது 4000 பேரா மாறி இருக்குமா. அந்த அளவுக்கு பலரால விருப்பப்பட்டு சாப்பிடப்படுற ஒரு உணவா இன்னைக்கு கடல் உணவுகள் மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி வருஷா வருஷம் கடல் உணவுகள் விருப்பமான உணவா மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெறும் மக்கள் தொகை பெருக்கம் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் வேறு சில காரணங்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இன்னைக்கான நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
3: ஏ விடியாத பொழுதாச்சு

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்

0: இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: எப்பயுமே வித்தியாசமா யோசிக்கிறவங்களை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இவங்களும் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. யாரு தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். கடல் உணவுகள் அதிகமா நம்ம இந்தியால கடல்ல இருந்து மீன்களா பிடிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு தான் விற்பனை செய்யப்படுது. ஆனா வளர்ந்து வர்ற ஒரு மிகப்பெரிய விற்பனை அப்படின்னா லைவ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். லைவ் எக்ஸ்போர்ட்னா உயிரோடு ஒரு கடல் உணவை விற்பனை செய்யறது. இது வளர்ந்து வர்ற நாடுகள்லயும் சரி வளர்ந்த நாடுகள்லயும் சரி அதிகமாகிட்டு இருக்கிற ஒரு தொழிலா மாறிக்கிட்டு இருக்குது. எதனால இந்த மாதிரி உயிரோடு விற்பனை செய்யற மீன்களையோ கடல் உணவுகளையோ மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா, அதிகமான மக்கள் கடல் உணவுகள் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறத விரும்புறாங்களாம். அதனாலதான் இந்த மாதிரி லைவ் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் வித்தியாசமான யோசிப்பு. ஹாங்காங்ல 2000வது வருஷத்துல ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. என்ன அது? 2000வது வருஷத்துல மட்டும் உயிரோடு இருக்கிற கடல் உணவுகளை கிட்டத்தட்ட 15,000 டன் அளவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஹாங்காங் மட்டுமே. அந்த ஆண்டு உலக அளவுல 400 மில்லியன் US டாலருக்கு கடல் உணவுகள் விற்பனை ஆயிருக்குது. இந்த உயிரோடு விற்பனை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடோ மாடோ இல்ல அப்படின்னா ஒரு கோழி, இது மூணுமே பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம குறைந்த அளவுலயோ இல்ல அதிக அளவுலயோ வேறு இடத்துக்கு கொண்டு போயிட முடியும், எந்த விதமான தேவைகளும் இன்றி. ஆனா மீன் அப்படின்னா அது வாழ்றதுக்கு முக்கியமான தேவை என்ன? தண்ணி தான். தண்ணி இருந்துச்சுனாதான் மீன்கள் உயிரோடு இருக்கும். அதனால இதை கொஞ்சம் கஷ்டமான விற்பனையா இருந்தாலும் கூட அதிக அளவுல விற்பனை ஆகுது. சரி, இதுதான் அதிக அளவுல விற்பனை ஆகுதே, அப்பனா நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாமே அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இப்ப புதுசா தீவிரமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன அப்படின்னா, மீன்கள் உயிரோடையும் இருக்கணும் ஆனா தண்ணி இல்லாமலும் இருக்கணும், அது எப்படி அப்படின்றதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல இதுவும் கூட நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது அப்படின்னா, தண்ணியே இல்லாம மீனை எப்படி உயிரோட விற்பனை பண்ணலாம் அப்படின்றதும். இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு உணவை வந்து விற்பனை செய்யறதுக்கு காரணம் என்ன? தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பேரலை நிறைந்த கடலோடு யுத்தம் செய்யும் நீர் உழவனுக்குத்தான் தெரியும் அழகும் ஆபத்து என்று. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். முன்னாடியே சொன்ன மாதிரி கடல் என்னதான் கரையிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது, அதாவது பெரிய அலை வந்தாலும் சரி காத்து பலமா அடிச்சாலும் சரி கரையில நின்று பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தாங்க தெரியுது. அதே நேரத்துல கடல்ல போய் வலை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோடைய கோர தாண்டவம் என்ன அப்படின்னு. இத்தனை சிரமமும் எதுக்கு? நமக்கான உணவுக்காக தான். என்னென்ன கடல் உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மீன், இறால், நண்டு, சிங்கி இறால், கனவா, இப்படி பலவிதமான உணவுகள். இது போக வளர்ப்பு இறால், வளர்ப்பு சிங்கி வேற, இப்படியும் நிறைய உணவுகள் இருக்குது. என்னதான் மீன்பிடி தொழில இருந்து அதிகமா கடல் உணவுகள் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் இது பல நாடுகள்ல பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிறதும் இந்த மீன்பிடி தொழில் தான். நம்ம இந்தியால கூட எடுத்துக்கோங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய் வருமானமா கிடைக்குது மீன்பிடி தொழில் மூலமா. இதை எப்படி 70,000 கோடி ரூபாயா மாத்துறது அப்படின்றதுக்கான முயற்சிகள்லையும் அரசாங்கம் ஈடுபட்டுகிட்டு இருக்கு. இது மாதிரி முயற்சிகள் செய்யறாங்கல்ல, அது வெற்றிகரமா செய்யறதுக்கும் அதை எப்படி பாதுகாப்பா செய்யறது அப்படின்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீல பொருளாதாரம், அதே மாதிரி கடல் விவசாயம். சரி, அடுத்ததா கடல் விவசாயத்துல விளைவிக்கப்படுற ஒரு முக்கியமான பொருளை பத்தியும் முக்கியமான உணவை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். கடல் உணவுகள் அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பலருக்கு அசைவ உணவுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா கடல் உணவுகள்ல அசைவம் மட்டும் இல்ல, சைவ உணவுகளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா கடல் பாசிகள். கடல் பாசிகளை பலர் நம்மள சாப்பிட்டு இருக்கலாம், பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் அதை சேகரிச்சிருக்கலாம், பலர் அதை விவசாயமா செஞ்சிருக்கலாம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய நிகழ்ச்சியில மீன்ல எவ்வளவு சத்து இருக்குது, எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றத நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருப்போம். நம்மள பலர் மீன்களை தொடர்ச்சியா சாப்பிடுறவங்களா கூட இருக்கலாம். அதே நேரத்துல மீன்கள்ல இருக்கிற சத்துக்களும் எனக்கு வேணும், ஆனா அந்த உணவு சைவமாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய கடல் பாசிகள். கடல் பாசிகள்ல அதிகமான தாதுக்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான 102 தாதுக்கள்ல 92 வகையான தாதுக்கள் கடல் பாசிகள்ல மட்டுமே இருக்குது. அது போக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, கே, விட்டமின் B1, B6, B12 இந்த சத்துக்களோட சேர்த்து கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், அயோடின், நார் சத்து, இப்படி பலவிதமான சத்துக்கள் இருக்குது. இதுல இருக்கிற இரும்பு பசலை கீரையை விட ரொம்ப அதிகமா, அது மட்டும் இல்லாம பாலை விட அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான விட்டமின் சி இருக்குது. அரிசியை விட அதிகமான நார் சத்து இருக்குது. அதே மாதிரி மீனுக்கு இணையான ஒமேகா-3 சத்தும் இருக்குது. வெறும் 500 mg கடல் பாசியில 1 கிலோ காய்கறிகள் நீங்க சாப்பிடுறதுக்கான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதா. மூட்டு வலி, மாதவிடாய் பிரச்சனை, காச நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், இதெல்லாம் தடுக்கிறதுக்கான மருந்தா இந்த கடல் பாசி இருக்குது. இதெல்லாம் விடுங்க, எக்ஸசைஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றவங்க எப்பயுமே முட்டை சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த முட்டையில இருக்கிற ஈக்குவலான புரோட்டீன் சத்து கடல் பாசிகள்லையும் இருக்குது. அதனால நம்ம சாப்பிட்றதோட சேர்த்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உணவு பழக்கத்துல அடிக்கடி இந்த கடல் பாசிகளை கொடுத்து பழக்கணும். நம்ம எவ்வளவு வேணாலும் உயர்தர உணவுகளை சாப்பிடலாம், எவ்வளவு அதிகமானாலும் சாப்பிடலாம், ஆனா அதே உணவுகளை நம்ம வீணடிக்கும் பொழுது ஒரு பாடல் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது என்ன பாட்டு அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் அப்படின்னு வள்ளலார் பாடியிருப்பாரு. இந்த பாட்டையும் இதோடைய பொருளையும் உணர்ந்து நம்ம செயல்படணும். எப்பயுமே உணவை நம்ம வீணடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களையும் யோசிக்கணும். நம்ம சாப்பிட்ற மாதிரியே அவங்களும் சாப்பிடணும். நம்மளுக்கு கிடைக்கிற அதே சத்துக்கள் அவங்களுக்கும் கிடைச்சு அவங்க பசியாறணும் அப்படின்ற உயரிய எண்ணத்தோட நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன்.

இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மணிராம் கார்த்திக் எழுதின ஜன்னலோரம். கதை சொல்றதுக்காக நேயர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. கதைக்குள்ள நுழையலாமா? மதுரையில தனியார் பேருந்துகள்லாம் நிக்க கூடிய இடம் அது. சென்னை போற பஸ் எல்லாம் வந்து வரிசையா நின்னுச்சு. அதுல ஒரு பஸ்ல எல்லாமே பதிவு செய்யப்பட்ட இருக்கைகள்லாம் இருந்தனால அவ்வளவு நெரிசல் இல்லாம இருந்துச்சு. அவ்வளவா ஒன்னும் நெரிசல் இல்ல. ஒரு சில பூர்த்தி செய்யப்படாத இருக்கைகள் அந்த பஸ்ல இருந்தனால பாக்கி இருக்கிற சீட்டுக்கான ஆள் சேர்ப்பு வேலைய அந்த பஸ்ஸோட கண்டக்டர் கரெக்டா பாத்துட்டு இருந்தாரு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்திலயோ 1/2 மணி நேரத்திலயோ பஸ் புறப்பட போகுது. அப்படிப்பட்ட தருணம் அது. தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வயசான ஒரு தாத்தா பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பெட்டி கடையில போய் சுட சுட டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த தாத்தா பேரு மீனாட்சி சுந்தரம். பயங்கரமான தலைவலியும் பசியும் அவருக்கு இருக்கும் போது அப்போதைக்கு அவருக்கு கிடைச்ச டீயும் போண்டாவும் அவரு பசிய போக்க கூடிய விதத்துல இருந்துச்சு. ஒரு சிலருக்கு புகைப்பிடிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. அப்படித்தான் மீனாட்சி சுந்தரம் தாத்தாக்கும் புகைப்பிடிக்கிறவங்க மது குடிக்கிறவங்களெல்லாம் கண்டாலே பிடிக்காது. அவர் டீ குடிச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல போன்ல யார் கூடயோ பேசினபடி சிகரெட்டை புகைச்சுக்கிட்டே விஸ்வான்ற ஒருத்தர் மீனாட்சி சுந்தரம் தாத்தா முன்னாடி வந்து நின்னார். சும்மாவே தாத்தாக்கு புகைப்பிடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. தம் முன்னாடி ஒருத்தர் அதுவும் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது வந்து சிகரெட் புகைய விட்டுகிட்டு இருக்கிறத தாத்தாவால ஏத்துக்கவே முடியல. கோபம் அவருக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியில அழகழகான பாடல்கள் நேர் உள்ளங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஜன்னலோரம் சிறுகதைக்காக நான் சுல்தானா. முதல்ல தம் முன்னாடி ஒருத்தர் வந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கும் போது, அதுவும் பொது இடத்துல ஒருத்தர் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது, முடிஞ்ச வரைக்கும் நம்மள நாம கட்டுப்படுத்திக்க பாக்கணும். அந்த இடத்த விட்டு நம்ம தள்ளி போய் நிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா டீய வேகமா குடிச்சிட்டு அங்க இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம். தாத்தாவும் இந்த ரெண்டு முறைகளையும் செஞ்சு பார்த்தாரு. ஆனாலும் அவருக்கு எதுவுமே பலன் கொடுக்கல. தாத்தா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் விஸ்வாவும் புகைய பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அவர் எதிர்ச்சியா பண்ணாருதான், ஆனா அது தாத்தாக்கு வேணும்னே அவர் பண்றது போல இருந்துச்சு. என்னடா அது, இவன் இப்படி புகை பிடிக்கிறான்னு சொல்லிதான் நான் நகர்ந்து போனேன், ஆனாலும் பின்னாடியே வரான். டீ குடிச்சிட்டு கிளாஸ குடுத்துட்டு பஸ் கிட்ட போனா அங்கேயும் வரான். இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், என்ன பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பாப்போம். திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வம்புழுக்கிற மாதிரி எதுவும் பண்ணா அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை தான் வெடிக்கும். பொறுமையா இருந்து பாப்போம். ஸ்டைலா புகை பிடிச்சிட்டு இருக்கான், என்னமோ உடம்புக்கு ஆரோக்கியம் வந்து அருவியா கொட்டுற மாதிரி. இன்னைக்கு புகை பிடிச்சா உடம்பு முடியாம போகும்னு இவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி புகை பிடிச்சிட்டு நிக்கிறான் இளம் வயசுல. அதான் புகை பிடிக்கிறதோட பின்விளைவு என்னன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தாத்தா மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கும் போது, சிகரெட் புகைய தாத்தா நிக்கிற திசைய பார்த்து விஸ்வா விடும்போது கட்டுப்படுத்த முடியாத கோபம்லாம் மீனாட்சி சுந்தரம் தாத்தாக்கு வெடிச்சு செதறிச்சு. தம்பி, ஓரமா போய் புகை பிடிக்க வேண்டியதானப்பா, உனக்கு நான் தான் கிடைச்சனா, மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குன்னு நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு இருக்க. நீதான் புகை பிடிக்க போற, நான் பிடிக்கலதான், ஆனா இதோட பலன் நீதான் அனுபவிப்ப. நல்ல பலன்னா சரி, இதனால உன் உடம்புக்கு தான் கெடுதி. நீ குடிச்சு கெட்டு போறது மட்டும் பத்தாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்துறியா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு படபடப்படான்னு கடுகு மாதிரி வெடிச்சிட்டாரு. போன் பேசினபடியே தன் போன்ல பேசிட்டு இருக்கிறவங்க கிட்ட, முதல்ல போனை வைங்க, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா தாத்தா கிட்ட கோபத்தோட வந்தாரு. என்னங்க வம்பளுக்கணும்னே வரீங்களா? எனக்கு எங்க புகை பிடிக்கணும்னு தோணுதோ நான் அங்க போய் தான் புகை பிடிப்பேன். உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல பிடிக்கலன்னா வெளியே எங்கேயாச்சும் போங்க. என் கால் எங்க போக தோணுதோ அங்கதான் நான் போக முடியும். உங்களை ஃபாலோ பண்ணி வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் போற இடத்துக்கு தான் நீங்க வரீங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நான் யார் தெரியுமா? தம்பி, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போப்பா, ஆனா பொது இடத்துல புகை பிடிக்கிறது தப்பு. அத நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். இங்க பாரு, உன் உடம்பு மட்டும் கெட்டு போகாது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நிம்மதியே பாழா போயிரும். உனக்கு அது புரியுதா புரியலையா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி பேசுறியா அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் தாத்தா பேசும்போது விஸ்வா அவரையே கோபத்தோட ஏற இறங்க பார்த்தாரு. கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ரூபாய் வாங்கணும். டெவர் உதவி அப்படின்னா ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,44,7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லாஞ்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ்
7: ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம் தொடர்புக்கு 7396 9038 03 பட்டி உங்க வயசு 60 16 இல்ல மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது உள்ள வாங்க அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும் அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால் மதுரை ராம் நாட் அண்ட் தென்காசி
8: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
9: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
8: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
10: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
11: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
12: அன்பு உள்ளங்கள் கூட அலை பாயுதே நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.
13: தம்பி, நானும் ரொம்ப கோவப்பட்டுட்டேன்னா மன்னிச்சுக்க. என் மேல மட்டும்தான் தப்புன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். பசியா வேற இருந்துச்சு, அதான் டென்ஷன்ல கத்திட்டேன். இங்க பாரு, பொது இடத்துல புகை பிடிக்கிறது தப்பு தானே? அது நீனு இல்ல, யார்கிட்ட போய் கேட்டாலும் இல்லன்னு மறுக்க முடியாது. மத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி இருந்தா அந்த வேலையை நம்ம பார்க்கவே கூடாது. அது நீ இப்ப பண்ணிட்டு இருக்கியே புகை பிடிச்சுக்கிட்டு, அது உட்பட. அது மட்டும் இல்லப்பா, புகை பிடிக்கிறதுனால உன் உடம்புக்கும் கெடுதி. அதை எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கி உடம்ப கெடுத்துக்கணும்? இங்க பாரு, உன் வாழ்க்கை உன் கையில. என்னங்க அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? நான் அப்படித்தான் புகைப்பிடிப்பேன். இங்க நின்னு புகைப்பிடிப்பேன், அங்க நின்னு புகைப்பிடிப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி புகைப்பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ போய் நீங்க அதை பாருங்க. நான் வயசு பையன், அப்படித்தான் பண்ணுவேன். என் உடம்பு எதையும் ஏத்துக்கும். உங்க உடம்பு ஏத்துக்கலன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? போய் நல்ல டாக்டரை பாருங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு கண்ணு தெரியலன்னா நம்ம தான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி நமக்கான கண்ணாடியை வாங்கி போட்டுக்கணும். அதை விட்டுட்டு நான் பாக்குற எல்லாமே தப்பா இருக்குன்னு மத்தவங்கள குறை சொன்னா மத்தவங்க மேல தப்பா, நம்ம கண்ணு மேல தப்பா? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்க ஒதுங்கி போங்க. எனக்கு நீங்க பாடம் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, அப்படின்னு திமுறா பேசிட்டு விஸ்வா பஸ்லயும் ஏறி உட்கார்ந்துட்டாரு. அவர் பஸ்ல ஏறி உட்கார்ற அந்த நொடி வரைக்கும் கையில சிகரெட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கடைசி நிமிஷத்துல அந்த சிகரெட்டை தூக்கி வெளியில போட்டாரு. பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாவும் தான் கூட பயணம் பண்ண போறாருன்னு விஸ்வாக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, இவரும் நம்ம கூட தான் வராரா? தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சே. நிம்மதியா போக முடியுமா, இல்ல புதுசு புதுசா எதுவும் பிரச்சனையை கிளப்புவாரா? சரி, சீட்டு மாதிரி உட்காருவோம். நம்ம கிட்ட உட்கார்ந்துட கூடாது. நம்ம கிட்ட உட்கார்ந்தா கண்டக்டர் கிட்ட சொல்லி சீட்டை மாத்த சொல்லணும், இல்லனா பெரிய நொய்யா போயிரும், அப்படின்னு மனசுல நினைச்சபடியே சீட்டிலையும் உட்கார்ந்துட்டாரு. அமைதியா கண்ண மூடி விஸ்வா படுத்துட்டாரு. கண்ண திறந்து பார்த்தா தனக்கு ரெண்டு சீட்டு தள்ளி தாத்தாவோட சீட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல நல்ல பனிப்பொழிவாவும் இருந்துச்சு. பஸ்ல இருக்கிற எல்லாரும் காதுக்கு மாட்டுவாங்கல்ல குள்ளா, அத மாட்டிக்கிட்டு அமைதியா தூங்கிட்டு இருந்தாங்க. விஸ்வா மட்டும் அவரு சீட்டோட ஜன்னல அடைக்கவே இல்லை. கூட கொஞ்சம் பனிக்காத்து பஸ் ஃபுல்லா பரவுச்சு. ரெண்டு சீட்டு தள்ளி உட்கார்ந்திருந்த தாத்தாக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. அவர் மெல்ல எந்திரிச்சு வந்து விஸ்வா கிட்ட நின்னாரு. முன்னாடி நடந்த எதையுமே அவர் மனசுல வச்சுக்கவே இல்லை. பாந்தமா அமைதியா வந்து, தம்பி உங்க ஜன்னல் கதவை கொஞ்சம் மூடினீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள கொஞ்சம் குளிராம இருக்கும். ரெண்டு சீட்டு தள்ளி உட்கார்ந்துருக்கேன் தான், ஆனாலும் எனக்கு குளிருதுப்பா. வயசாயி போச்சுல, உன் ஜன்னலோட கதவை மட்டும் கொஞ்சம் மூடிக்கிறியா அப்படின்னு தாத்தா கேட்டதுக்கு விஸ்வாவோட பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஜன்னல் ஓரம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. தம்பி, உன்கிட்டதான்ப்பா நான் பேசிட்டு இருக்கேன். ஜன்னலை கொஞ்சம் பூட்டி வைய. இங்க பாருங்க, ஜன்னல் ஒரு சீட்டு என்னோடது. நான் காசு கொடுத்து புக் பண்ணிருக்கேன். எனக்கு காத்து வேணுமானு வேணாமானு தீர்மானம் பண்றது என் கையில தான் இருக்கு. உங்க ஜன்னல் பூட்டி தானே இருக்கு. போய் அங்க சாஞ்சு உட்காருங்க. மத்தபடி வெளியில இருந்து குளிர் காத்து வந்துச்சுன்னா ஸ்வெட்டரையோ போர்வையோ வச்சு போத்திக்கோங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட வந்து ஜன்னலை பூட்டுங்க, பூட்டாதீங்கன்னு எதுவும் சொல்லாதீங்க. இல்லப்பா, எனக்கு பணி சேராதுப்பா. முடியாம போச்சுன்னா நான் ஊருக்கு போய் சேரதுக்கே 8 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். விடிகாலையில இருந்து நான் சரியா சாப்பிடாம வந்துட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுல இருந்தாலே பசி நிமிஷத்துக்கு வரும். ஊருக்கு போறதுனால பசிய கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த தலைவலியிலயும் டென்ஷன்லயும் இருந்தனாலதான் உன்னை புடிச்சு கத்துனேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மூணா நபர் எப்படி போனா எனக்கு என்ன, நான் போயிருக்கணும். ஆனா அப்படி நான் பண்ணல. உன் நல்லதுக்காக உன்கிட்ட பேசினது என்னோட தப்புதான். இப்ப நான் பேசுறது என்னோட நல்லதுக்காக. தயவு செஞ்சு இந்த ஜன்னலை மட்டும் மூட. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்றீங்கல்ல, அந்த மாதிரிதான் நானும் எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுவேன். உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க. கண்டக்டர் கிட்ட போய் சொல்லணுமா, டிரைவர் கிட்ட போய் சொல்லணுமா, தாராளமா சொல்லிக்கோங்க. சீட் எல்லாம் என்னால மாத்த முடியாது, ஜன்னலையும் என்னால மூட முடியாது. வேணும்னா பின் சீட்ல போய் உட்காந்துக்கோங்க, நல்லா கனகனான் இருக்கும் அப்படின்னு பொடி கொடுக்காம விஸ்வா பேசும்போது தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குளிரவர நிம்மதியாவே இருக்க விடல. மனசு ரொம்ப அவருக்கு சங்கடமா போச்சு. அப்பதான் கதையில ஒரு பெரிய திருப்பமே வந்துச்சு. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஜன்னலோரம் அப்படின்ற கதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். தாத்தா எதுவுமே பேசிக்கல, அவரோட சீட்டுல போய் அமைதியா உட்கார்ந்துட்டாரு. காலையில பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி விஸ்வா யார்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரோ அந்த நபர் தான் விஸ்வாக்கு வேலை கொடுக்க போற ஆள். இந்த விஷயம் விஸ்வாக்கு தெரியவே தெரியாது. எப்பவுமே ஏழ்மையவும் எளிமையவும் விரும்பக்கூடிய மீனாட்சி சுந்தரம் ஐயா தான் ஒரு பெரிய தொழிலதிபர்னு யாருக்கிட்டயுமே காமிச்சுக்கல. தான் வேலை போட்டு கொடுக்க கூடிய நபர் தான் விஸ்வான்னு அவருக்கு தெரியாதுதான். இருந்தாலும் அந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல விஸ்வாக்கு தெரிய வரப்போகுது. பஸ் போக வேண்டிய ஊருக்கும் போச்சு. விஸ்வாவும் மீனாட்சி சுந்தரம் தாத்தாவும் ஒரே பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கினாங்க. அவர்கிட்ட விஸ்வா மூஞ்சி கொடுத்து கூட பேசல, திரும்பி கூட பார்க்காம ஆட்டோவை பிடிச்சு ஸ்டைலா கிளம்பி போயிட்டாரு. ரெண்டு நாள் கழிச்சு விஸ்வா நல்ல டிப் டாப்பா ரெடி ஆகி ஆபீஸ்க்கு வேலை தேடி போனாரு. போன இடத்துல விஸ்வா ரொம்ப நேரம் காத்திருந்தாரு. கடைசியா ஓனர் சார் வராங்க, எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருந்தவங்க சொல்லும் போது அங்கிருந்து எல்லாரும் எந்திரிச்சு ஓனருக்கு மரியாதை கொடுத்தாங்க. யாரு ஓனர்னு பார்த்தா மீனாட்சி சுந்தரம் தாத்தா தான் அந்த ஓனர். விஸ்வாக்கு அவரை பார்த்ததுமே கை கால்லாம் நடுங்கிருச்சு. ஆனா அவரு எதையுமே வெளியில காமிச்சுக்கல. அவரோட வரிசை வர்ற வரைக்கும் சேர்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. விஸ்வா உங்களோட டான், நீங்க உள்ள போலாம். ஓகேங்க. ஓனர் சாரோட ரூம்குள்ள போகவும் விஸ்வாக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு. எங்க தன்னை வேலைக்கு எடுக்க மாட்டாங்களோ, திட்டி அனுப்பிடுவாங்களோன்னு அவருக்குள்ள ஏகப்பட்ட நடுக்கங்கள் பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு. சார், நீங்க தான் இந்த கம்பெனியோட ஓனரா? பார்த்தா அப்படி தெரியல. தம்பி, நீ இங்க வேலைக்கு வரப்போறன்னு இன்னைக்கு காலையிலே எனக்கு தெரியும். நான் நினைச்சிருந்தேன்னா உன்னை உள்ளேயே விடவேணான்னு நான் சொல்லிருப்பேன். ஆனா அப்படி நான் பண்ண மாட்டேன். படிப்படியா கஷ்டப்பட்டு உழைப்போட அருமை என்னன்னு நல்லா தெரிஞ்சு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு துளி வேர்வேலையும் என்னோட உழைப்பு தான் மறைஞ்சிருக்கு. உன்ன மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்ணத்தான் செய்வேன். அதுல நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்தேன்னு வை. உங்களை நம்பி இருக்கிற குடும்பம் என்னாகும் சொல்லு. இங்க பாரு, நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து அன்னைக்கு உனக்கு நான் அறிவுரை தான் சொன்னேன். நீ அதை அலட்சியப்படுத்திட்ட. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். பொது இடத்துல எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொது இடத்துல சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும். உனக்கு பணி காத்து சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன? நீ புகை பிடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டா என்ன, கெடுக்கலனா என்ன? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க பார், உன் வாழ்க்கை உன் கையில. மத்தவங்களுக்கு எப்பவுமே இடைஞ்சலா மட்டும் இருந்துடக்கூடாது. அது ஒரு சின்ன சிகரெட் துண்டா இருந்தாலும் சரி, பயங்கரமா குளிர் காத்தடிக்கிற ஜன்னலா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு மத்தவங்களை காயப்படுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சு இருக்காது. அத மட்டும் புரிஞ்சுக்க. இத தாண்டி உனக்கு எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வேலை பார்க்க போற, நான் வேலை கொடுக்க போறேன், அவ்வளவுதான். பொது இடங்கள்ல மட்டும் மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவை இன்டர்வியூ பண்ணி சரியான மதிப்பெண்களையும் கொடுத்து அவரை வேலைக்கும் மீனாட்சி சுந்தரம் சார் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. என்னதான் வயசுல பெரிய ஆளா இருந்தாலும் அவர் குணத்திலையும் அவர் உயர்ந்து நின்னாரு. தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு விஸ்வாக்கு அந்த நொடியில தான் புரிஞ்சு போச்சு. பணக்காரவங்க, ரொம்ப பெரிய வசதி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பகுமானமா பகட்டா இருப்பாங்கன்னே நினைச்சு வளர்ந்த விஸ்வாக்கு இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் எளிமையாவும் இருப்பாங்கன்னு அந்த நொடியில தான் புரிஞ்சு போச்சு. தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு, கண்மூடித்தனமா யார்கிட்டயும் கோபப்படக்கூடாதுன்னு விஸ்வாக்கு ஒரு நல்ல பாடமும் அன்னைக்கு கிடைச்சிச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பா, கொரியர் வந்திருக்கு.
1: ஆ, தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி, நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா, இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்தில்

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஜித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே,

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்ராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இன்று காதலன் மற்றும் அன்பை ஆறுயிரை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: இன்று காதலன் மற்றும் அன்பே ஆருயிரே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Bob Clearmountain mixed with the attitude, funky drums from hell. Side up at the clock.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: காதலன் மற்றும் அன்பை ஆறுயிரை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும்.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று காதலன் மற்றும் அன்பை ஆறுயிரே திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: Osei FM 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே
1: அறிய ஒன்றாகும் முன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே
0: ஜாடை காட்டி ஆசை மூட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்களை தாக்கலாம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நேருக்கு நேராய் வரட்டும்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி பிடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சிரிக்கவே முடியவில்லையே, சிரிப்பதப்படி. பட்டாடை, பஞ்சனை, பால், பழம், தேன், சுவை இட்டபடி செய்ய ஏவலாள். தொட்டிலே தவழும் போதே சுகத்தில் தவழ்ந்தேன். வெண்ணை சரழுகையில் தாழி உடைந்து விட்டதே, கண் திறந்து பார்த்தவுடன் காட்சி மறைந்து விட்டதே. வாண்டவன் தாண்டி விட்டால் வரையோட்டிலும் கேவலம் என்பார்களே, இனி என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன்?

எந்த வேலை செய்வே, என்ன தெரியும் எனக்கு? சிந்திக்கு வழக்கம் என் மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறன் என் கரங்களுக்கும் இல்லையே. கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லை. எப்படி வாழ்வே, எப்படி வாழ்வே?

அம்மா அம்மா, உன் தாலாட்டு குரலை கூட நான் கேட்டதில்லையே. தாய் ஒரு பணக்காரி, தந்தை ஒரு சீமான் என்று எண்ணி வாழ்ந்தவராயிற்று. வீண்டு விட்ட நிலையை எண்ணி கதறுவேனா? அன்னை தாய்ந்து விட போகிறாயா என்று புலம்புவேனா? எதற்காக நான் அழுவேன்? அம்மா அம்மா.

0: துண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: கணக்கு பார்த்த

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்ணாரது சிங்காரிக்கும் வேலியில் கண்ணி வைத்தேன். காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன்.
1: எப்பா என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
2: முடியாதுப்பா, என்னால முடியாது.
1: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
2: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
1: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
2: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
1: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
2: எப்படி, புரியலையே.
1: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
2: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
3: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 39 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை

0: நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
1: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ விடியாத பொழுதாச்சு

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேரு சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பாகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.